0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தீன் தமிழை தென்றல் திரையேற்றி உங்கள் இல்லங்களுக்கு அளித்து வரும் உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் கலையகத்தில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. இரவு 9:30 நேர்கள் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:00 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். பதினோரு மணிக்கு என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சியில் அணிந்து கொள்ளலாம். 12:00 உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து மகிழலாம். தொடர்ந்து காலை 9:00 வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம்.

டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 10 செல்சியஸ் ஆக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 19 முதல் 29 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 2 செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் 186.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இன்று மே மாதம் 11 இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். ஒலிக்கும் பாடல் செங்கோட்டை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

0: கலை நேரம் 9:11 முடித்த பாடல் செங்கோட்டை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி விடுக்கும் அறிவித்தல். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் 130,000 டாலர்கள் வரையிலே HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்க காத்திருக்கிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஓல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றினை 699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட் இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்துங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
2: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
1: Markham and Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: கலை நேரம் 9:15. CMR தமிழ் FM செய்திச் சுருக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரில் கொலை குற்றவாளிகளில் ஒருவர் சிறை கட்டிடம் ஒன்றிலிருந்து விழுந்து உயிரிழந்திருக்கிறார். திருகோணமலையில் பிரசவத்தின் போது சிசு உயிரிழந்த சம்பவத்திற்கும் அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என சங்கத்தின் உபத்தலைவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டசபையின் சபாநாயகராக ஆயிரம்பிளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வைரஸ் காரணமாக உல்லாச பயணக் கப்பலில் இருந்த 4 கனடிய பிரஜைகளும் பத்திரமாக பிரிட்டிஷ் கொலம்பிய வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாகாண தலைமை வைத்திய அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து 2023 தாக்குதலுக்கு பொறுப்பான அமாஸ் தாக்குதல்தாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்க அனுமதி அளித்திருக்கிறார்கள். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். கலையக நேரம் 9:16. தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் சேவையான உங்களின் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்டு பாராக மாற்றவும் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ்களை பெறுங்கள். மார்க்மேன் சீல் சந்திப்பில் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ் அலையுங்கள். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். ஒலிக்கும் பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 AM to 9:30 PM வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 to 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: காலை நேரம் 9:25 நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல், ஸ்டோர் முழுவதும் 80% வரையிலான அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி, சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரிகள் அனைத்தும் 40% முதல் 70% வரை சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஆப் சாரிகள், கொலெக்ஷன்ஸ், பிரைடல் லேங்காஸ், சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% வரையிலான அசத்தலான தள்ளுபடியில். பிளவுசஸ் வெறும் 5 முதல் 15 டாலர்கள் வரை. அண்டர்ஸ்கர்ட், ஷேப்வேர், நைட்வேர், லெகிங்ஸ் எல்லாமே எதிர்பார்க்காத அதிரடி விலைகளில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேஷ்டி, கிட்ஸ்வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளிலே காத்திருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாருங்கள் மார்க்மேன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில். ஏசியன்ஸ் 416-438-6568, 416-438-6568. ஏசியன்ஸ், தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.
1: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.

வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். எமது இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குங்கள் என தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தமிழரசு கட்சி கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மஸ்கெலியா பிரதேச சபையின் கீழியங்கும் ஆயுர்வேத மருந்தகம் மருத்துவர்கள் இன்றி மூடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்தார். தமிழக சட்டசபையின் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழக சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் போட்டியின்றி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார்.

0: இலங்கை செய்திகள்.
1: எங்களது இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவளித்து எமது இனம் தங்கள் காலத்தில் விடுதலை பெற்றிட சகல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சி தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதைத் தொடர்ந்து அவரை வாழ்த்தியும் கோரிக்கை விடுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இலங்கை தமிழர்கள் ஆகிய நாம் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக இந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர் என்பதையும் நாம் அனைவரும் நன்கு அறிவோம். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அங்கீகரிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த எமது தாயகத்தில் எங்களது மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு மற்றும் நில உரிமை ஆகியவற்றை பேணி பாதுகாக்கும் வகையிலான ஒரு சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலக்காக கொண்டு போராடி வருகின்றோம் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். எனவே எங்களது இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவளித்து எமது இனம் தங்கள் காலத்தில் விடுதலை பெற்றிட சகல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். மீண்டும் தாங்களும் தமிழக வெற்றிக் கழகமும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அரசாக செயற்பட பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். மஸ்கெலிய பிரதேச சபையின் கீழியங்கும் ஆயுர்வேத மருந்தக மருத்துவர்கள் இன்றி மூடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த மருந்தகத்தில் இதற்கு முன்னர் 2 பெண் வைத்தியர்கள் கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக அவர்கள் இருவரும் பணிக்கு வரவில்லை என பிரதேசவாசிகள் தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து தெரிவித்த மஸ்கெலிய பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ராஜ்குமார், குறித்த மருந்தகத்தில் சுமார் 6 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிய அந்த 2 பெண் வைத்தியர்களும் தங்களது சேவை காலத்தை நிறைவு செய்ததை அடுத்து மற்றொரு வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றுள்ளதாக தெரிவித்தார். அவர்களுக்கு பதிலாக புதிய வைத்தியர்கள் நியமிக்கப்படாததே இந்த தற்போதைய நெருக்கடிக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். புதிய வைத்தியர்களே நியமிக்குமாறு ஆயுர்வேத ஆணையாளருக்கு பலமுறை எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவரும் நியமிக்கப்படவில்லை என தவிசாளர் மேலும் குறிப்பிட்டார். வளம் மிக்க தமிழகம் மாத்திரமல்லாமல் வளமான ஈழத்தையும் அமைப்பதற்கு விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: வளம் மிக்க தமிழகம் மாத்திரமில்லாமல் வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சருக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக முழுமையான வாழ்த்தை கூறுகிறோம். தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு அவர் கடினமாக உழைப்பதை நம்புகிறோம். அவர் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒருவராவார். விஜய் முதன்முறையாக வந்திருந்தாலும் கூட பெரும்பாலான மக்களின் கவனத்தை தன்பக்கம் திருப்பியிருக்கிறார். எனவே வளமிக்க தமிழகம் மாத்திரமில்லாமல் வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் அவர் ஒத்துழைப்பார், ஒத்துழைக்க வேண்டும். மீனவர் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பட்சத்தில் கச்சிதை முடியும் என்பதை காணாமல் போய்விடலாம். பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள். எனவே உறுதியான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த விடயத்தில் புதிய அமைச்சர் இந்திய மத்திய அரசுடன் பேசி காத்திரம நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார்.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நாளை காலை 9 கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் மேலதிக சட்ட விவகாரங்கள் குறித்து ஆராய்வதற்காக இன்று மாலை சட்டத்தரணிகள் குழு ஒன்று கூடி கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் குறித்த வாக்குமூலமானது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக பெறப்பட்டதென கபில சந்திரசேன நீதிமன்றத்தில் ஏற்கனவே சத்தியகடதாசி தாக்கல் செய்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து சட்டத்தரணி மனோஜ் கமகே மேலும் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஒருபோதும் பிரச்சனைகளிலிருந்து தப்பியோடுபவர் அல்ல. எனவே அவர் நாளை ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் வலுக்கட்டாயமாக பெறப்பட்ட ஒரு சட்டவிரோத வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அழைப்பு விடுக்கப்படுமானால் அது பாரதூரமான விடயமாகும். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நாம் தயங்க மாட்டோம் என தெரிவித்தார். குறித்த விவகாரம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோத வாக்குமூலங்களை பயன்படுத்தி விசாரணை நடத்துவது சட்டத்திற்கு முரணானது எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு மோசடி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச மகன் நாமல் ராஜபக்ச கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்வனவு மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவர் மகன் நாமல் ராஜபக்ச கைதாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பது எங்கள் நிரபராதித்துவத்தை நிரூபிக்க சிறந்த வழி என நம்புகிறோம். எனவே நாங்கள் இந்நேரம் விசாரணைக்கு வருவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் மஹிந்த ராஜபக்ச நாளைய தினம் முன்னிலையாவார் என ஊடகங்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச, எங்களுக்கு சொல்லப்படும் போதெல்லாம் நாங்கள் செல்வோம். அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அச்சுறுத்தி பயணத்தை எங்களால் மேற்கொள்ள முடியாது. எனவே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது. ஆகையால் எங்கள் நிரபராதித்துவத்தை நிரூபிக்க சிறந்த வழி விசாரணைக்கு ஆதரவளிப்பது என நாங்கள் கருதுகிறோம். ஆனால் மறுபுறம் விசாரணை அழுத்தம் கொடுப்பதும் கட்சிகளை வலுக்கட்டாயமாக வாக்குமூலம் அளிக்க செய்வதுமான செயல் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது நியாயமாக இருக்காது. இறுதியில் நாட்டு மக்கள் அதற்கான விடியை கொடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் மக்களை ஏமாற்றுவதற்காக அதை செய்கிறார்கள். இருப்பினும் அரசாங்கம் பல விடயங்களை மூடிமறைக்க முயற்சித்தால் எதிர்க்கட்சிகள் விசாரணையை விரும்புகிறது. ஏனென்றால் நிதியமைச்சர் சம்பவம் தொடர்பில் மனத்துக்காக 80 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது உடனடியாக ஒரு தற்கொலையாக மூடிமறைக்கப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றச் சுமத்தியிருக்கின்றார்.
1: இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் கலாநிதி நயர் நாசிர் அவர்களுக்கும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே அவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று திங்கட்கிழமை அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிந்து சமன் ஹீனாநாயக்க உள்ளிட்ட அமைச்சரின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இளைஞர் பரிமாற்ற திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இரு நாட்டு இளைஞர்களின் திறன்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் அங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தவிர விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே கிரிக்கெட் போட்டிகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் விளையாட்டு உட்கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்துவதற்கு பாகிஸ்தானின் ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையில் புதியதொரு அத்தியாயத்தை ஏற்படுத்துவதே இந்த சபையின் பிரதான நோக்கமாகும். தைட்டி திசைவிகாரைக்கான ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்கள் பாவனையிலிருந்த பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அந்த முயற்சிகளுக்கு தடை விதிக்குமாறு காவல்துறையினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: தைட்டி திசைவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பாவனையிலிருந்த பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அந்த முயற்சிக்கு தடை விதிக்குமாறு இலங்கை காவல்துறையால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்பதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே பவானி வீதி தொடர்பான கட்டளை எதிர்வரும் 21ஆம் தேதி மல்லாக நீதிமன்றத்தால் வழங்கப்பட இருக்கிறது. அதன்போது காவல்துறையினரால் கொண்டுவரப்பட்ட பிணைமுறை நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்டும் இருக்கிறது. தையிட்டு திசைவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அண்மையில் அளவீட்டு பணி இடம்பெறவிருந்தது. காணிகளின் உரிமையாளர்கள் அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்காத போதிலும் விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை பிரதேச சபை தவிசாளர் சுயதன் அடையாளம் காட்டியிருந்தார். அதையடுத்து வீதியை இடைமறித்து அமைக்கப்பட்டுள்ள எல்லையை நாளை மறுதினத்துக்குள் அகற்றுமாறும் இல்லையில் பிரதேச சபை அந்த எல்லையை அகற்றும் என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிருதனால் தையிட்டு திசை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தரமதேவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் பிரதேச சபை நடவடிக்கைக்கு எதிராக தையிட்டு விகாராதிபதி காவல்துறையிடம் முறைப்பாடு வழங்கியிருந்தார். முறைப்பாட்டுக்கு அமையவே தையிட்டு திசை விகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பவானி வீதியை விடுவிப்பதற்கு பிரதேச சபை நடவடிக்கை எடுத்து வரும் நடவடிக்கையை தடை விதிக்குமாறு இலங்கை காவல்துறையால் நீதிமன்றம் நாடப்பட்டிருந்தது. எனினும் காவல்துறையின் சமர்ப்பணத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு நீதிமன்றம் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதனிடையே எம் ஏ சுமந்திரன் வலிகளுக்கு பிரதேச சபை சார்பில் நீதிமன்றம் இன்று ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: இந்திய செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தார். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நேற்று பதவியேற்ற நிலையில் அவருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியது. முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான மு க ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் இன்று நேரில் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு பூங்கொத்து கொடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை பரிசளித்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணா நகரில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ், மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட கட்சித் தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். தமிழக சட்டசபையின் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழக சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்படவிருக்கிறார். இவர் அதிமுகவில் நீண்ட காலமாக இருந்தவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கிறார். சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்ய இன்று மாலையுடன் அவகாசம் முடிந்த நிலையில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் இவர் போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார். துணை சபாநாயகராக துறையூர் தொகுதி எம்எல்ஏ ரவிசங்கர் தேர்வு செய்யப்பட்டார். மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த பிபிஜி ராம் ஜி திட்டம் ஜூலை 1 தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளை மீறி காந்தி பெயரிலான திட்டத்தை கடந்த ஆண்டு மத்திய அரசு மாற்றியது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். எமது இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குங்கள் என தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தமிழரசுக் கட்சி கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மஸ்கேலியா பிரதேச சபையின் கிளியங்கும் ஆயுர்வேத மருந்தகம் மருத்துவர்கள் இன்றி மூடப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சந்தித்தார். தமிழக சட்டசபையின் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட 1000 விளக்கு தொகுதியின் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

கலைய நேரம் 9:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 9°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 23 km வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 2°C காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 முதல் 25 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 12ஆம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 14°C, நாளைய நாளில் அதிகுறைந்த வெப்பநிலையாக பின்னரவில் 7°C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரியொளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே மழைகளுக்கான வாய்ப்பு 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் இல்லை. இன்று நள்ளிரவின் பின்னரும் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 186.9% காணப்படும். உள்ளூர் கலைஞர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்கள் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக நீண்ட காலமாகவே பல இசை தொகுப்புகளை உருவாக்கி அதிலே அவர்களுக்கு பாடுகின்ற சந்தர்ப்பத்தை வழங்கி வந்தது. இப்பொழுது அந்த பாடல்களை யூடியூப் தளத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு பாடல் இப்பொழுது ஒளிபரப்பாகிறது. இந்த பாடலை டிவிஐயின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஹாரிஸ் பாடியிருக்கின்றார். பாடல் கணிசையை பிரவீன் மணி வழங்கியிருக்கின்றார். பாடல் வரிகள் ஆல்பா சம்திங். உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிங்கள், அவர்களின் திறமைகளை பாராட்டுங்கள்.

0: ஒடித்த பாடல் டிவிஐயின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆரிஸ் பாடிது, பாடலுக்கான இசை பிரவீன் மணி, பாடலுக்கான பாடல் வரிகள் ஆல்பா சம்திங்.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வியர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்
7: உலகம் முழுவதும், 101.3 www.cmart.fm.
0: ஒழிக்கும் பாடல் 1972 வெளிவந்த தாய்க்கொரு பிள்ளை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா, பாடல் கணிசை, சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் புலமை பித்தன்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: நேர்கள் 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயண போக்குவரத்தை அதிகரிக்க பிஎஸ்என் விமான நிலையம் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடா வங்கியின் ஆய்வாளர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு எதிராக ஒட்டோவா விதித்த எதிர் வரிகளால் பாதிக்கப்பட்ட பொருட்களின் விலைகள் வரி விதிக்கப்படாத பொருட்களை விட சராசரியாக சுமார் 6% அதிகமாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சிலையை அவமதித்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய இராணுவம் வீரர் ஒருவருக்கு 21 நாட்கள் இராணுவ சிறை தண்டனை விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை மீதான முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் கூட உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் நிலைபெற மாதங்கள் அல்லது 2027 வரை ஆகக்கூடும் என்று சவுதி அரம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் எச் நாசர் தெரிவித்திருக்கிறார்.

0: கனேடிய செடிகள்.
1: டொரண்டோ பியர்சன் விமான நிலையம் 2030 ஆண்டுகளின் தொடக்கத்தில் பயணிகளின் எண்ணிக்கை 1/3 மேலாக அதிகரித்து ஆண்டுக்கு 65 மில்லியனாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இது ஓடுபாதைகளை புதுப்பிப்பது முதல் நவீனமயமாக்கப்பட்ட சிலரை விற்பனை மற்றும் முனைய விரிவாக்கங்கள் வரையிலான மேம்பாடுகளுடன் பயணிகளின் போக்குவரத்தை அதிகரிக்கவும் சரியான நேரத்தில் விமான சேவைகளை வழங்குவதை மேம்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறது. இன்று ஆரம்பமாகிய 3 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஆரம்பகட்ட பணிகள் விரிவாக்கப்பட்ட விமானத்தளம், மேம்பட்ட விளக்கு அமைப்புகள், அதிக மின்சார வாகன மின்னேற்ற வசதிகள் மற்றும் புதிய பயணப்பெட்டி சுழல் வட்டங்களே மையமாக கொண்டுள்ளன. விமான நிலைய தலைமை நிர்வாக அதிகாரி டெபோரா ஃபிளின்ட் இந்த புனரமைப்பு பணிகளை உலகளாவிய வர்த்தகத்திற்கும் பயணிகளின் திருப்திக்கும் ஒரு நுழைவாயிலாக குறிப்பிடுகிறார். ஆண்டுக்கு 47 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை கையாளும் நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையமான பியர்சன் சுமார் 7 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை 35% அதிகரிக்க விரும்புகிறது. கனடாவின் கூட்டாட்சிக்கு சொந்தமான விமான நிலையங்களை பராமரிப்பதற்கான பெரும் செலவின் காரணமாக அவற்றை தனியார் மயமாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வரும் வேளையில் இந்த புனரமைப்பு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உலகக்கிண்ண கால்பந்து கோப்பை தொடங்குவதற்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் இந்த நிகழ்வின் இறுதிச் செலவு, அதன் பொருளாதாரம், பலன்கள் மற்றும் அது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்த உறுதியான புள்ளிவிவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ முழுவதும் உள்ள 16 நகரங்களில் June 11 முதல் July 19 வரை மொத்தம் 104 போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. முன்னதாக கிரேட்டர் டொரண்டோ பகுதிக்கு 940 மில்லியன் டாலர் வரை பொருளாதார உற்பத்தி கிடைக்கும் என ஃபீஃபா மதிப்பிட்டது. மேலும் பிரிட்டிஷ் கொலம்பிய அரசாங்கம் 532 மில்லியன் டாலர் முதல் 624 மில்லியன் டாலர் வரை கிடைக்கும் என மதிப்பிட்டிருக்கிறது. ஆனால் டொரண்டோ மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வெயின் ஸ்மித் இந்த நகரங்களுக்கு நேரடி சுற்றுலா பயணங்கள் கிடைக்குமா என்பதில் சந்தேகத்துடன் இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த தொடர் 2 நகரங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை உச்சத்தில் இருக்கும் காலத்தில் நடைபெறுகிறது என்பதை

0: அவர் குறிப்பிடுகிறார். கனடா வங்கியின் ஆய்வாளர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு எதிராக ஒட்டோவா விதித்த எதிர் வரிகளால் பாதிக்கப்பட்ட பொருட்களின் விலைகள் வரி விதிக்கப்படாத பொருட்களை விட சராசரியாக சுமார் 6% அதிகமாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். கனடா வங்கியின் ஆய்வாளர்கள் 7 சில்லறை விற்பனையாளர்களிடம் உள்ள 100,000+ மேற்பட்ட வரி விதிக்கப்பட்ட பொருட்களின் விலைகளை வரிகளால் பாதிக்கப்படாத ஒரு கட்டுப்பாட்டு குழு பொருட்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் ஜூன் 2025 ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் ஒட்டோவாவின் எதிர்வரிகளில் கிட்டத்தட்ட கால்பகுதி நுகர்வோர் செலுத்தும் விலைகளில் பிரதிபலித்ததை கண்டறிந்தனர். மத்திய வங்கி செப்டம்பரில் பெரும்பாலான எதிர்வரிகளை நீக்கிய 3 மாதங்களுக்கு பிறகு வரி விதிக்கப்பட்ட பொருட்களின் மீதான அந்த அதிக விலைகளில் பெரும்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் இன்று வெளியிடப்பட்ட மத்திய வங்கியின் அறிக்கை கூறுகிறது. கனடா வங்கியின் ஆய்வாளர்கள் இந்த சுங்கவரி அறிவிப்பு பதாகைகள் வாடிக்கையாளர்களின் எதிர்ப்பை தவிர்க்க உதவியதாகவும் சுங்கவரி செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்துவதே சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிக இடமளிப்பதாகவும் தோன்றியதாக கூறுகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: தெற்கு லெபனானில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சிலையை அவமதித்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய ராணுவம் வீரர் ஒருவருக்கு 21 நாட்கள் இராணுவ சிறை தண்டனை விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த மற்றொரு வீரருக்கும் 14 நாட்கள் இராணுவ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலை தான மிகவும் தீவிரமான ஒன்றாகவே கருதுவதாக தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவம் மத மற்றும் வழிபாட்டு சுதந்திரத்தை மதிப்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறது. இருப்பினும் காசாவில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள் உட்பட கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் வழிபாட்டு தலங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் கடந்த ஆண்டுகளில் நடத்திய தாக்குதல்களை பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஹார்முஸ் நீரிணை மீதான முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் கூட உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் நிலைபெற மாதங்கள் அல்லது 2027 ஆம் ஆண்டு வரை கூட ஆகக்கூடும் என்று சவுதி அரம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமின் எச் நாசர் தெரிவித்தார். முதல் காலாண்டில் தொடங்கிய இந்த எரிசக்தி விநியோக தாக்கம் உலகம் இதுவரை சந்தித்ததிலேயே மிகப்பெரியதாகும் என்று நாசர் முதலீட்டாளர்களிடம் கூறினார். ஹார்முஸ் நீரிணை உடனடியாக மீண்டும் திறக்கப்பட்டாலும் கூட சந்தைகள் மீண்டும் சமநிலையை அடைய இன்னும் பல மாதங்கள் தேவைப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அதன் திறப்பு இன்னும் சில வாரங்களுக்கு தாமதமானால் இயல்பு நிலை திரும்புவதற்கு 2027 ஆம் ஆண்டு வரை ஆகக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் சம்பந்தப்பட்ட பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாறிவரும் பிராந்திய சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரக பொறுப்பாளர் நட்டாலி ஏ பேக்கர் இன்று பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தாரை சந்தித்தார். பாகிஸ்தானின் வெளியுறவு அலுவலகத்தின்படி இந்த சந்திப்பு மாறிவரும் பிராந்திய சூழல் மற்றும் பரந்த பாகிஸ்தான் அமெரிக்க உறவு ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தகவல் தொடர்பை எளிதாக்குவதில் பாகிஸ்தானின் பங்கை ஈஷாக் தார் எடுத்துரைத்தார். மேலும் நடைபெற்று வரும் ராஜதந்திர முயற்சிகள் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்த உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல் தொடர்பான அமெரிக்க ஆதரவு சமாதான முன்மொழிவுக்கு ஈரானின் பதிலை பாகிஸ்தான் பெற்றதாக உறுதிப்படுத்திய ஒரு நாள் கழித்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. பாகிஸ்தான் வழியாக அனுப்பப்பட்ட இந்த முன்மொழிவுக்கு தெஹ்ரான் அளித்த பதிலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார். அதனை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் கிங் அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஹால் மைதானத்தில் நடைபெற்ற U17 ஆசிய கோப்பை 2026 குரூப் டி கடைசி லீக் போட்டியில் இந்திய ஆண்கள் அணி 0-3 கணக்கில் நடப்பு சாம்பியனான உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்த தோல்வியின் மூலம் இந்தியாவின் உலகக்கோப்பை கனவு கலைந்திருக்கிறது. ஃபீஃபா U17 உலகக்கோப்பையை தகுதி பெறும் இந்தியாவின் நீண்டகால கனவு மீண்டும் ஒருமுறை கலைந்து போனது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயணப் போக்குவரத்தை அதிகரிக்க பிஎஸ்என் விமான நிலையம் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான மேம்பாட்டுப் பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. கனடா வங்கியின் ஆய்வாளர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு எதிராக ஒட்டோவா விதித்த எதிர் வரிகளால் பாதிக்கப்பட்ட பொருட்களின் விலைகள் வரி விதிக்கப்படாத பொருட்களை விட சராசரியாக சுமார் 6% அதிகமாக இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். தெற்கு லெபனானில் உள்ள ஒரு கிறிஸ்தவ சிலையை அவமதித்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய ராணுவம் வீரர் ஒருவருக்கு 21 நாட்கள் இராணுவ சிறை தண்டனை விதித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிப்பதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆர்மோஸ் நீரணி மீதான முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் கூட உலகளாவிய எண்ணெய் சந்தைகள் நிலை பெற மாதங்கள் அல்லது 2027 வரை ஆகக்கூடும் என்று சவுதி அரம்கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் எச் நாசர் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலைகு நேரம் 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: கலையக நேரம் இரவு 10:13.
1: சீதலட்சுமியில் நாங்கள் பாடும் சிந்து சீமா தமிழகம் 101.3.
0: ஒழிக்கும் பாடல் பொன் சுபாஷ் சந்திரன் பாடியது. இவர் என்னினமே என்சனமே பாடலை பாடிய அனைவராலும் அறியப்பட்ட பொன் சுந்தர்லிங்கம் அவர்களுடைய சகோதரர், இளைய சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. சில வருடங்களுக்கு முன்னர் இவர் காலமாகியிருந்தார். இந்த பாடலுக்கான பாடல் வரிகளை கார்மேகம் நந்தா எழுதியிருக்கிறார். பாடலுக்கான இசையை ஃபயாஸ் ரத்னம் வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் கூட மிகவும் பிரபலமானவர்கள். தற்பொழுது டொரண்டோவிலே ஃபயாஸ் வசித்து வருகிறார். இலங்கையின் முதல் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைத்த கே.எம். ஜவாயர், தோட்டக்காரி திரைப்படத்திற்கு இசையமைத்த கே.எம். ஜவாயர் அவர்களுடைய புதல்வர் தான் ஃபயாஸ் ஜவாயர். அவரோடு இணைந்து ரத்னம் இலங்கையிலே இசைக்குழுவை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த பாடலுக்கு இசையமைக்கப்பட்டது. ரத்னமும் கலாசூரி ரத்னம் அவர்களுடைய புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒழிக்கும் பாடல் என் மனசு பாடுது இசைத்தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது. பாடலை பொன் சுபாஷ் சந்திரன் பாடியிருக்கிறார்.

0: ஒழித்த பாடல் பொண்ணு சுபாஷ் சந்திரன் பாடியது. பாடல் காணிசை ஃபயாஸ் ரத்னம். பாடல்வர்கள் கார்மேகம் நந்தா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. தற்பொழுது வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்கும் சில விவரங்களை பார்த்துவிடலாம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையிலே HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஓல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகிறார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங் 2027. ப்ரீ அசைன்மெண்ட் இருக்கிறது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி.
1: 4 1 6 8 8 8 0 4 4 4 1 6 8 8 8 0 4 4 Brampton Grand Home Furniture Valangam Long Weekend Sale 200 90 90 Brampton Queen and Gateway Sandipil Ilakkam 200 90 Walker Drive Grand Home Furniture 905 302 9494 Grand Home Furniture
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 லிருந்து 150 டாலர் வரையும் 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 லிருந்து 1100 டாலர் வரை கொடுக்கணும். வட்டி வெறும் 1.5%. துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவிலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்தி எவ்வளவு விற்கலாம் என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: 416-8324-666
6: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
0: கலைக்கு நேரம் 10:21. ஒலிக்கும் பாடல் சுபமுகூர்த்தம் திரைப்படத்திற்காக சங்கர் கணேசன் இசையல், KJ ஜேசுதாஸ், கல்யாணி மேனன்.

0: ஒழித்த பாடல் சுபமுகூர்த்தம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் கல்யாணி மேனன் இணைந்து பாடிய பால் கணேசை சங்கர் கணேஷ். நேரில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் ரிலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் சேவையான உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும். தங்க நகைகளை கோல்டு பாராக மாற்றவும். ரிலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். ரிலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ்களை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் ரிலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அலையுங்கள் 416-293-6262 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் ரிலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day the Pradhi Selvam. Thanks.
4: செல்லமில்லடா செல்வம்.
3: சரி சரி.

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துள்ளும் தமிழ்
1: கலைஞர் நேரம் 10:30. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியிலே ஒழிக்கின்ற அடுத்த பாடல் கல்லூரி வாசல் திரைப்படத்திற்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம்.

0: கலக நேரம் 10:36 நேர்களுக்கு கேட்டுக்கொண்டு புதிய சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல். நிறுவனத்தில் அனைத்து பகுதிகளிலுமே 80% வரையிலான அதிரடி தள்ளுபடி. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி, சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரிகள் அனைத்தும் 40-70% வரை சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஆப்சாரி கலெக்ஷன்ஸ், பிரைடல் லேங்காஸ், சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50-80% வரையிலான அசத்தலான தள்ளுபடியில். பிளவுசஸ் வெறும் $5-$15 வரை. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர், நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியாத சிறப்பு விலைகளில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேஷ்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளிலே காத்திருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். மார்க்மேன் லோரன்ஸ் சந்திப்பில், இலக்கம் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் இலக்கம் 23. ஏசியன்ஸ் 416-438-6568 416-438-6568 ஏசியன்ஸ் தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
3: 416-992-4462.
4: Come on, come on. Da da da da.
0: ஒலிக்கும் இந்த நம்மவர் பாடல் ரோஜாவின் போராட்டம் இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடலை கபிலேஸ்வர் பாடியிருக்கிறார். இவர் 90களின் ஆரம்பத்திலே பாடசாலை காலங்களிலே மேசைகளில் தட்டி தட்டி பல பாடல்களை இயற்றுவதும் பலருக்கு கவிதைகளை எழுதி கொடுப்பதும் இவருடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. பின்னர் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கிருந்தும் கூட நமது கலைஞர்களையும் தென்னிந்திய கலைஞர்களையும் இணைத்து பல இசைத்தட்டுக்களையும் இவர் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து பல மேடைகளில், டொரண்டோவிலும் சரி, வென்குவர், மோன்ட்ரியல் போன்ற பல மேடைகளிலும் சென்று பாடி மிக பிரபலமான இந்த இசை பாடகர் பின்னர் ஒரு இசை அமைப்பாளராகவும் பரிணமித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார் முல்லையூர் பாஸ்கரன். இவரும் கூட இவருக்கும் சிஎம்ஆருக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது. சிஎம்ஆரின் ஆரம்ப காலங்களிலே விளம்பரங்களை தயாரிக்கின்ற பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் முல்லையூர் கே பாஸ்கரன் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது மொழிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற பல எமது ஜிங்கிள்ஸ் அனைத்துக்குமே இவர் தான் இசையமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாமா? ரோஜாவின் போராட்டம் இசைத்தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: தமிழ் FM 101.3.
6: கலைஞர் நேரம் 10:45. ஒலிக்கும் இந்த பாடல் காதல் வேதம் இசை தொகுப்பில் இருந்து ஒலிக்கிறது. பாடலோடு ஹரிஹரன்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200. இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3
2: தமிழ் FM 101.3.
3: கலை நேரம் 10:52. நேர்கள் 11 மணிக்கு என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சி நேரத்தில் அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. ஒழுக்கம் பாடல் ராசி திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா பாடியது.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
4: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm துள்ளும் தமிழ்.
1: கலையக நேரம் 11 மணி. இலங்கையின் அபிவிருத்திக்காக 23,000 மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட

அலம் தெரிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தார். வான்கூவரும் டொரண்டோவும் ஃபீஃபா உலகக்கிண உதைப்பந்தாட்ட போட்டிகளுக்கான தயார்படுத்தலின் நிறைவு நிலைக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு புளோரிடா மாநில பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட ஒருவரின் மனைவி தாக்குதல் திட்டத்திற்கு ஆலோசனைகள் வழங்கியதாக கூறி சேட் ஜிபிடி தயாரிப்பான ஓபன் ஏஐ மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: காலை நேரம் 11:01. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். 7°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடக்கு நோக்கி 13 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அது குறைந்த புள்ளியாக 2°C காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னரவில் காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகூடி வெப்பநிலையாக பகல் பொழுதில் 14°C காணப்படும். பகல் பொழுது சூரியொளி நிரம்பியதாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே மிருதுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதிகுறைந்த வெப்பநிலையாக 7°C இருக்கும். நாளைய பின்னரவில் பல இடங்களிலும் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. நாளைய பொழுதிலே 10 முதல் 15 mm வரையான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. இன்று நள்ளிரவின் பின்னரும் கூட நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 186.9% தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: கலைக நேரம் 11:03. நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் FM 101.3. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது என்ன பாடல். இந்த பாடல் வேடிக்கை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055. பாடலின் வரிகள் வழங்கப்படும். அந்த வரிகளை வைத்துக் கொண்டு அது என்ன பாடல் என்பதை கண்டுபிடிக்கின்ற நிகழ்ச்சி. சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் பாடலுக்கான பாடல் வரிகளை பார்த்து விடலாம். தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்தும் விழி நீரில் நானே மூழ்குகிறேன் நான் மூழ்குகிறேன். மீண்டும் அந்த பாடல் வரிகள். தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்தும் விழி நீரில் நானே மூழ்குகிறேன் நான் மூழ்குகிறேன். சரி, இந்த பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. ஒலிக்கும் பாடல் சிஷ்யா திரைப்படத்திற்காக தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் ஹரிஹரன் உமாரமணன் பாடியது.

0: ஒழித்த பாடல் லஷிஷ் யாத்திரை படத்திற்காக ஹரிஹரன் உமா ரமணன் பாடியது தீனிசை தென்றல் தேவாவின் இசையல். சரி, இது மிக சிரமமான பாடல் இல்லை, மிக பிரபலமான அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடல். மீண்டும் அந்த பாடல் வரிகளை தருகிறேன், கவனமாக கேளுங்கள். தேடி உன்னை பார்த்து, பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து, வேர்த்து சிந்தும் விழி நீரில் நானே மூழ்குகிறேன், நான் மூழ்குகிறேன். அலையங்கள் 4169300055. சரி, நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? மார்க்கத்திலிருந்து திரு கதைக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள் திரு? பரவாயில்லை, ஏதோ
1: போகுது,
0: எவரேஜா போய் கொண்டிருக்கிறது. சரி, என்ன பாடல் என்று கண்டுபிடித்தீர்களா?
1: இது காலமெல்லாம் காதல் வாழ்க படத்திலிருந்து ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் அந்த பாட்டு.
0: ஓ, யாருடைய ஞாபகம்?
1: அது முரளியை தாங்கி போகணும்.
0: தப்பி விட்டீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
2: வணக்கம் யோகா.
0: யோகா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் யோகா. அந்த பாடலை கண்டுபிடித்தீர்களா?
2: ஆமாம், இது அதே பாடலாம். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், அது பழனி பாரதிக்கு தான் கேட்பார்.
0: அவர்கிட்ட தான் கேட்கணும், முரளிட்ட இல்ல, அவர்கிட்ட தான் கேட்கணும்.
2: எழுதினது
0: எழுதினவர் நபரிடம் தான் கேட்க வேண்டும்.
2: கண்டிப்பா.
0: சரி, நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், இணைந்த இரண்டு நேர்களுமே சரியான பாடலை தெரிவித்திருக்கிறார்கள். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும்.
3: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? Suzanne.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
10: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: கலைக நேரம் 11:15 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3. சரி, அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை பார்த்து விடலாம். பாலாத்து தண்ணி இப்போ பௌசா ஜொலிக்குது, பாசாங்கு பார்வையில் ஐர குளிக்குது, காத்தோட்டம் பண்ணுற மாமன் தலப்பா நிலியுது தவுளோண்டு தந்திரலான்னு தலும்பு கொலையுது. சரி, மீண்டும் அந்த பாடல்வர்களை பார்த்து விடலாம். பாலாத்து தண்ணி இப்போ பௌசா ஜொலிக்குது, பாசாங்கு பார்வையில் ஐர குளிக்குது, காத்தோட்டம் பண்ணுற மாமன் தலப்பா நெளியுது, தவுளோண்டு தந்திடலான்னு தலும்பு கொலையுது. சரி, இந்த பாடலை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 4163-0055 4163-0055. ஒழிக்கிறது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்பட பாடல். பாடலுக்கான இசை துணித்த நிறுத்துவ பாடலோடு ஹரிஹரன்.

0: காலை நேரம் 10:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மில். என்ன பாடல் இந்த பாடல்? மீண்டும் அந்த பாடல் வரிகளை பார்த்து விடலாம். பாலாத்து தண்ணி இப்போ பௌசா ஜொலிக்குது, பாசாங்கு பார்வையில் ஐர குளிக்குது, காத்தோட்டம் பன்னிற மாமன் தலப்பா நெளியுது, தவுலோண்டு தந்திரலான்னு தலும்பு குலையுது. பாடல் வரிகளை கண்டுபிடித்தால் அழையுங்கள். 4165930005. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா பாடல்?
1: ஓ, நான் நினைக்கிறேன்னா இது சிக்ஸத்திர படம். அன்னத்தில் என்று வாங்கும், அது மினுக்கி மினுக்கேண்டு வரும்.
0: மினுக்கி மினுக்கேண்டு வரும். சரி சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், இது தங்களான் படத்தில் இருந்து மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி, அந்த பாட்டு.
0: அந்த பாட்டுன்னு நீங்களும் சொல்லியிருக்கீர்கள். பார்க்கலாம். நிகழ்ச்சி நடந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை? அதே பாடல்தான். சரி, நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான பாடலை தெரிவித்திருக்கிறார்கள். அது தங்களான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் குடிக்கும்.
4: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். Grand Home Furniture Valangam, Long Weekend Sale, 202-92-92 Dollar Ke, King Bed Dondre Kolvanam Seidhu, Vacuum Ilavasamagavum, 202-92 Dollar Ke, Aar Kadarigalodan, Dining Table Kolvanam Seidhu, Micro Wave Ilavasamagavum Perungal, Brampton Hill, Queen and Gateway Sandipil, Ilakkam 202-4-9494, Grand Home Furniture.
8: Tamil FM.
0: கலைஞர் நேரம் 11:26. நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமா தமிழகமில் என்ன பாடல் இந்த பாடல். நேர்கள் 12 முதல் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். சரி, மீண்டும் அந்த அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை தந்துவிடுகிறேன். புத்தகங்களில் முத்தெடுக்கலாம் பொன்னாடை, இமயத்துக்கு போட்டுவிடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா. சரி, மீண்டும் அந்த பாடல் வரிகளை தருகிறேன். புத்தகங்களில் முத்தெடுக்கலாம் பொன்னாடை, இமயத்துக்கு போட்டுவிடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா. அலையுங்கள் 4165935. இப்பொழுது ஒலிக்கிறது தங்கலான் திரைப்பட பாடல். பாடலோடு சிந்தூரி விஷால், பாடலுக்கான இசை ஜிவி பிரகாஷ், பாடல் வரிகள் உமாதேவி.

0: காலை நேரம் 11:30. சரி, அந்த பாடல் வரிகளை மீண்டும் ஒரு முறையை பார்த்து விடலாம். புத்தகங்களில் முத்தெடுக்கலாம் பொன்னாடை, இமயத்துக்கு போட்டு விடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமா? அலைங்கள் 4165905 4165905 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பண்பா.
0: பண்பா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: ஆமாம், சூரிய வம்சத்தில் நட்சத்திர ஜன்னலில் வானம் வட்டி பார்க்குது.
0: ஜன்னலில் வானம் வட்டி பார்க்குது, சரி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா பாடலை?
2: ஆமாம், அதே படத்திலிருந்து அதே பாடல் தான்.
0: அதே படத்திலிருந்து அதே பாடல்.
2: ஆமாம்,
0: சரி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
3: குமார்,
0: கண்டுபிடித்தீர்களா பாடலை? அதே பாடல் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள், சரி. ஆமாம், முனைந்த நேர்கள் அனைவருமே அந்த பாடலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல்.
4: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
7: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
8: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
0: ஆமாம், சூரிய வம்சம் திரைப்படத்திலே பாடலை அனைத்து நேர்களுமே கண்டுபிடித்திருந்தார்கள். சரி, இனி அடுத்த பாடலுக்கான பாடல் வரிகளை பார்த்து விடலாம். பச்சை புல்லாலே கட்டிய மேடை, பள்ளிக்கு வாவென்று செய்கின்ற ஜாடை, ஒன்று விடாமல் கண்ட பின்னாலே உள்ளத்தில் ஓடுது பொல்லாத வாடை. பச்சை புல்லாலே கட்டிய மேடை, பள்ளிக்கு வாவென்று செய்கின்ற ஜாடை, ஒன்று விடாமல் கண்ட பின்னாலே உள்ளத்தில் ஓடுது பொல்லாத வாடை. பாடலை கண்டுபிடித்தாளையுங்கள். 416-593-0055 ஒழிக்கிறது. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா பாடிய பாடல்.

0: கலைஞர் நேரம் 11:39. மிக இலகுவான பாடல், ஆனால் நேர்களை காணவில்லை. சரி, பார்க்கலாம். மீண்டும் ஒரு இந்த பாடல்களை தந்து விடுகின்றேன். பச்சை புல்லாலே கட்டிய மேடை, பள்ளிக்கு வாவென்றது செய்கின்ற ஜாடை, ஒன்று விடாமல் கண்ட பின்னாலே உள்ளத்தில் ஓடுது பொல்லாத வாடை. அலையுங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. சரி, ஒரே ஒரு நேர் இணைந்திருக்கிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வெண்பா
0: கண்டுபிடித்தீர்களா பாடலை? அதிர்ஷ்டம் அழைக்கிறதா? சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், அவர் சரியான பாடலை குறிப்பிட்டார், ஆனால் படம் தவறுதலாக இருக்கிறது. அது எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலே இடம்பெற்ற பாடல், நேருக்கு நேர் நின்று பாருங்கள் போதும் என்ற பாடல். விளம்பரங்களை அடுத்து அந்த பாடல் ஒலிக்கும். அடுத்த பாடலுக்கான தகவல்களோடு சந்திக்கலாம்.
2: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
3: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
4: The customer you're trying to reach is not available. Pradhi
5: Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோட்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் Pradhi Silvam 416-268-0155 416-268-0155.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
7: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
0: சரி, அடுத்த பாடலுக்கான தரவுகளை வரிகளை தந்து விடுகின்றேன். நாடு ரொம்ப கெட்டு போச்சு, நல்லதெல்லாம் செத்து போச்சு கூட, வந்திருக்கிறேனே கட்டுக்காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதடி. பாடல் வரிகளை மீண்டும் கவனமாக கேளுங்கள். நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு, நல்லதெல்லாம் செத்துப்போச்சு கூட, வந்திருக்கிறேனே கட்டுக்காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதடி. அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. மீண்டும் அந்த பாடல் வரிகளை தந்துவிடலாம். நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு, நல்லதெல்லாம் செத்துப்போச்சு கூட, வந்திருக்கிறேனே கட்டுக்காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதடி. அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. ஒழிக்கிறது எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்பட பாடல். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கலை நேரம் 11:46. நேர்கள் கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி? அந்த பாடல்வர்களை மீண்டும் பார்த்துவிடலாம். நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு, நல்லதெல்லாம் செத்துப்போச்சு கூட, வந்திருக்கிறேனே கட்டுக்காவலா, நீயும் கூடாதுன்னு சொல்லாதடி. பாடல்வர்களை வைத்து பாடலை கண்டுபிடித்தால் அலைங்கள் 4169 3005. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா பாடலை?
1: வணக்கம்.
0: வெண்பா கண்டுபிடித்தீர்களா பாடலை? அதை நான் பார்க்கவில்லை. நன்றி இணைந்து கொண்டதற்கு. ஆமாம், நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட இரண்டு நேர்களுமே சரியான பாடலை தெரிவித்திருந்தார்கள். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி.

0: அந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய என்ன பாடல் இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
3: 416-700-2222 J.CA.
4: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: பாடலை தொடர்ந்து நேர்கள் 12 மணி முதல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அளிக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055-4165-593-0055. ஒழிக்கும் பாடல் நம் நாடு கலைஞர் ஜெயபாரதிதாசன் பாடியது. பாடல்கான இசை மோகன்ராஜ் ரங்கன், பாடல் வரிகள் ஜெயபாரதிதாசன்.

கலக நேரம் 12 மணி. மற்றொரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். இன்றைய நாள் சிறப்பாக அமைய இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை.

7 செல்சியஸ் இருக்கும். இன்றைய நாளின் பின்னிரவில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் 6 செல்சியஸாக இருக்கிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்தும் நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 186.9% காணப்படும்.

0: கலைக்கு நேரம் 12:02 இப்பொழுது முதல் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்குடைய தொலைபேசி இலக்கம் 4165930055. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரத்திற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: யோகா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வைரம் சில வரிகள்ல இசைஞானி இசையில ஸ்ரீதேவி படத்தில் இருந்து வாலிபம் வாழ்க வையகம் வாழ்க அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 1600 2222 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 2 வணக்கம் செவந்தி ஹரிகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறோம் நன்றி செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன் நன்றி.
4: என்ன பாடல் தெரிவு?
3: அகத்தியர் திரைப்படத்தில் இருந்து உலகம் சமநிலை பெற வேண்டும்.
4: சரி, இது உங்களுடைய தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கலைக நேரம் 12:13. உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165935 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வெண்பா, எப்படி இருக்கிறீர்கள் வெண்பா?
2: நல்லமா
1: இருக்கும் வெண்பா. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
2: உங்களோட சாகச
1: நிறைந்த பாடல் பாடல் இருக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி
1: நன்றி வணக்கம். எஸ் டி செந்தில்நாதனின் பாடல் வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: கலக நேரம் 12:18 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்த உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: தடுமாற்றம்
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: எனக்கு வந்து குத்து படத்திலிருந்து
0: போட்டு தாக்கு. சரி, நீங்கள் போட்டு தாக்குனதை அவர்கள் புலியாக புரிந்து கொண்டார்கள் போல இருக்கு. பக்கத்தில் இருந்து போட்டு தாக்குகிறார்.
1: ஒன்றும் கலைக்க முடியாது.
0: சரி, ஏதோ உங்களுக்கு தெரியும் பாடல் அடிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு சிம்பு ரோஷினி.

0: கலை நேரம் 12:24 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் மேல் உங்களுக்காக. நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-444-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம் கனி முத்து பாப்பா, பாட்டு ராதையின் நெஞ்சமே.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பி. சுசீலா, பாடல் கணிசை வி. ராஜு, பாடல் வரிகள் பூவை செங்குட்டுவன்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
6: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: கலைக நேரம் 12:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்களுக்காக நிகழ்ச்சியில் நீங்கள் மனித பாடல் கேட்கலாம். அளிக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் கண்ணன் பேசுறேன்.
0: சரி கண்ணன், என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள் கண்ணன்?
1: நான் கேட்கும் பாடல் வந்து பட்டப்பா படத்திலிருந்து வெட்டி கொடியை காட்டும் அந்த படத்தை கேட்போம்.
0: சரி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம் கண்ணன். இதோ உங்களுக்கு பாடல் வைக்கிறது, கேட்டு பாருங்க.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஸ்ரீராம் குழுவினர், பாடல் கணிசை இசைப்பு இளையர் ரோமான்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: தோகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல் திருவோடு
2: வந்திருக்கிறீர்கள்?
1: இதோ உங்கள் தெருவில் கண்ணம்மா என் கண்ணம்மா பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மட்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.
1: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு தனுஷ் பாடல் கணிசை ஜி வி பிரகாஷ்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: கலைய நேரம் 12:45 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், இது அருண் கணேசன்.
2: எப்படி இருக்கிறீர்கள் அருண் கணேசன்?
3: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். அவரன் எப்படி என்ன எப்படி போய் கொண்டிருக்கிறது வேலைகள் எல்லாம்?
3: வேலைகள் எல்லாம் நலமாக போய் கொண்டிருக்கிறது. அன்னையர் தினம் நல்ல மிகவும் நன்றாக போயிருந்தது.
2: சரி, என்ன பாடல் தெரியுது?
3: எனக்கு ராகம் தேடும் பல்லவி படத்தில் இருந்து ஆழ்கடலில் தத்தளித்து நான் எடுத்த முத்து ஒன்றை பிடியவன் பறித்ததே.
2: அதுக்கு கேள்விக்கு பதிலே தெரியாது இல்லையா? சரி, இது உங்கள் திரையில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகனுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி,
2: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், பாடலுக்கான இசை T. ராஜேந்தர்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 LICO.
3: சென்னர்களை ஒழிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடரும் பொழுது சிறந்த பொழுதாக உங்கள் அனைவருக்கும் தொடர இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழமையில் கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நேரம் ஒரு மணி.
1: சிஎம்ஆர்
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே ஏபஸ் கொள்வனவு விசாரணைகளுக்காக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். சைபர் குற்றவாளிகள் 198 பேரை காலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட அனைவருமே வெளிநாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டசபையின் சபாநாயகராக ஆயிரம்விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் JCD பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அண்டா வைரஸ் காரணமாக உல்லாச பயண கப்பலில் இருந்த 4 கெனடிய பிரஜைகளும் பத்திரமாக பிரிட்டிஷ் கொலம்பியா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாகாண தலைமை வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து 2023 தாக்குதலுக்கு பொறுப்பான ஹமாஸ் தாக்குதல்தாரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க அனுமதி அளித்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அம்மா தமிழகம் செய்திருக்கிறேன்.
3: உங்கள் விருப்பகானங்களை கேட்டு மகிழலாம்.
4: உங்கள் முன் கொண்டு வரும் நிகழ்ச்சியாக மலர இருக்கின்றது. இந்த யாத்திரா ஞாபகம் தெரிந்த முதலாவது
2: மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: வானிலை மேடையில் ஏற்றுவதற்கு சிஎம்ஆர் தமிழ் லேபம் தயாராக இருக்கிறது.
3: தமிழ் லேபம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில்
5: நிகழ்ச்சி நடந்து கொள்ளும்

காணப்படும். இன்றைய பகல் பொழுது 14 வாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மதிய பொழுதிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 7 செல்சியஸாக இருக்கும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. புதன்கிழமை முகில் கூட்டத்தோடு 13 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 7 செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 15 செல்சியஸாக இருந்தாலும் முகில் கூட்டத்தோடு காணப்படும். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய ஒளி தென்படும். வெள்ளிக்கிழமை 21 செல்சியஸ் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். சனிக்கிழமை 22 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில் கூட்டம் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாடலை தொடர்ந்து நேர்கள் உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியினை கேட்கலாம். தொடர்ந்து 3 இன்றைய நட்சத்திரம், 3:30 ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசி நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 வரை வைகரை வசந்தம் ஒலிபரப்பாகும். 6 இந்த 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல், டோவைட் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2,410, நைட்டி $3,410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் ஒருமணி 13 நிமிடம். CMR Tamil FM கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது முதல் நேர்கள் கேட்க இருப்பது

உலகம் சுற்றும் வாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி. உங்களுக்காக தரவுகள் தரப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு அந்த ஊரை கண்டுபிடிக்கின்ற நிகழ்ச்சி. அந்த ஊரை பற்றி, அந்த ஊரின் சிறப்புகளை பற்றி பேசிக்கொள்ளப் போகின்றோம். அந்த ஊரிலே பிறந்தவர்கள், அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள், மற்றும் அந்த ஊரில் இருக்கின்ற ஆலயங்கள், திருவாலயங்கள், பள்ளிவாசல்கள், இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்து பற்றி மற்ற நேயர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் உலகம் சுற்றும் வாலிபன். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். 4165930055. உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்ச்சியிலே இன்று முதலாவதாக இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே துணுக்காயிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம். இது துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்றது. இலங்கையின் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திலே துணுக்காயில் இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஊரை பற்றி முன்பு மறுமுறை பேசியிருக்கிறோம் என்ற ஞாபகம் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஊரை பற்றி இன்றும் நாங்கள் சிறப்பாக பேசிக்கொள்ளப் போகின்றோம். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055. இலங்கையின் வடமாகாணத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இது துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. துணுக்காயிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்றது. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியை சந்திப்போம். கிறிஸ் செம்மை பாடுகின்ற பாடல்

0: MR Tamil FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR Tamil FM
1: Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ரூம் பர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலின் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494-905-302-9494
3: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3
4: நேரம் ஒருபடி 21 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். உலகம் சுற்றும் வாலிபர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? மாவீரர் துயிலும் உள்ளமும் இல்லம் ஒன்று இருக்கிறதா என்றால் ஆலங்குளம் என்று சொல்லுகிறீர்கள். ஆஹா, எதுவே தவா ஆலங்குளம் என்று கண்டுபிடித்தீர்கள். 2.5 அதுதான் வைத்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.
4: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள்.
6: ஆலடி பிள்ளையார் கோயில் இருக்குதா?
4: வணக்கமில்லை.
6: ஆலடி பிள்ளையார் கோயில் இருக்குதா?
4: ஆலடி பிள்ளையார் கோவில் இருக்கிறதா என்று கேட்டீர்கள். ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறது, ஆலடிக்கு கீழே இருக்கிறதா இல்லையான்னு தெரியவில்லை.
6: அதே கூட தான், ஆலடி பிள்ளையார் கோவில்
4: இருக்கிறது. ஆலையூர் பிள்ளையார் கோவில் இருக்கிறது, அந்த ஒரு ஊர் தானா?
6: ஆலங்குளத்தில்.
4: ஆலங்குளத்தில் ஆலடி பிள்ளையார் கோவில் இருக்குன்னு சொல்லிக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி.
4: நன்றி. ஆமாம், அவர்கள் குறிப்பிட்டது போன்று இலங்கை வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுணுக்காயிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்ற கிராமம்தான் இந்த ஆலம் குளம். இங்கே மாவீரர் துயிலும் இல்லம் இருக்கிறது, அதே போன்று விநாயகர் கோவில் இருக்கிறது, அது ஆலடிக்கு கிளி இருக்கிறதா இல்லையான்றதுதான் ஒரு குழப்பமாக இருந்தது. சரி, ஆலடிக்கு கிளியே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். எனவே அது சரியான விடை ஆலங் குளம் என்பது. இது பற்றி மேலதிகமாக நேர்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். 416-595-5 சரி, விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
7: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
8: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
9: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
10: 4165-416-260-155
11: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300 புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300
12: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR Tamil FM
4: நேரம் ஒரு மணி 23 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக அடுத்த ஊர் இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது மட்டக்களப்பிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்றது. இங்கு பாரம்பரிய நிலப்பரப்பில் தென்னை பயிற்சிகள் நிலையம் ஒன்று அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இங்கே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம். மட்டக்களப்பிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. இது ஒரு விவசாய கிராமம். இங்கே பாரிய நிலப்பரப்பில் தென்னை பயிற்சிகை நிலையம் ஒன்று அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை வைத்து கொண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா பார்ப்போம். 416-593-0055 ஒலிக்கும் பாடலோடு ஜேது மற்றும் வினயா.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேரம் 1:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாகத்திலே 4 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாகை செலுத்ததாக குறைபடையும். இன்றைய பகல் பொழுது 14 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் மகிழ் கூட்டம் வைத்து காணப்படும். சில இடங்களிலே மதிய பொழுதிலே லேசான மழை தூறலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 7 பாகை செலுத்ததாக குறைபடையும். அந்த விடையிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று புதன்கிழமையும் மகிழ் கூட்டத்தோடு 13 பாகை செலுத்ததாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. வியாழக்கிழமை 15 பாகை செல்சியஸ் மகிழ் கூட்டத்தோடு சூரியோடியும் தென்படும். வெள்ளிக்கிழமை சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். அது கூடிய ஒப்பில் 21 பாகை செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சரி, நேரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? வணக்கம் இல்லை, சரி சொல்லி தீவு வழங்கவில்லை. நீந்தாவூரா? நீராவூர். நீராவூர் என்று பல ஊர்களை சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், அழைப்பில் இருந்து கொள்ளுங்கள். அடுத்து நேரை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், ஜோகா.
1: ஜோகா சொல்லுங்கள்.
2: கடைசியில் சேனை என்று முடியுதா?
1: இல்லை, வெளி.
2: வெள்ளாவளியோ?
1: வெள்ளாவளி என்று சொல்லுகிறீர்கள்.
2: கோராவளி? அப்ப
1: கோராவளி, வெள்ளாவளி,
2: பேரில்லாவளி.
1: இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமமாகும். 11 கிலோமீட்டர்.
2: அதுல வந்து பாருங்களே, 11 கிலோமீட்டர்ல கொஞ்சம் டவுட்டா கிடைக்குது. சரியா 11ஆ?
1: சரியாக 11 தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சித்தி விநாயகர் கோயில் இருக்கிறது. வீர மாகாளி அம்மன் ஆலயம் இருக்கிறது.
2: சந்தி வழியோ?
1: சந்தி வழி.
2: இன்று என்ன கோயில் சொல்றீங்க?
1: மயிலம்பாவளி.
2: மயிலம்பாவளியா?
1: அந்த ஊர் தான் இந்த ஊர். பார்ப்போம் என்று நேர்கள் குறைவாகத்தான் கலந்து கொள்கிறார். ஆமாம், நேர்கள் குறைவாக கலந்து கொள்வதால் தெளிவாக தெரியவில்லை இந்த விவரங்கள். சரி, பார்ப்போம். நன்றி
2: நன்றி
1: நன்றி. சரி வெண்பா, அது மயிலம்பாவளி என்பது மிகச் சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஆமாம், இன்று நேர்கள் குறைவாக இருப்பதனால் அந்த தெரிவுகள் மிகவும் சிக்கலாக இருக்கிறது. பார்ப்போம், நீங்களும் நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தெரிவித்தால் தான் அது சரியாக இருக்கும். சில விடைகளிலே தவறான விடைகளாகவும் இருக்கலாம் அல்லவா? எனவே நீங்கள் அழைத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். சரி, ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த ஊருக்கான தரவு.
3: ABS Mr. P சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
3: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
5: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0008 ட்ரூ ரோட் மிசிசாகா. HinduMission.ca

நிமிடம் செய்யமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செய்யமார் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிபர் நூறு கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4159300055. அடுத்த ஊருக்கான தரவு இலங்கையின் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும். இது சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கிறது. இது சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அமைந்திருக்கின்றது. இது காங்கேயன் துறைக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. இது காங்கேயன் துறைக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிறது. அந்த ஊர் எந்த ஊர்? இலங்கையின் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இது காங்கேயன் துறைக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. சரி, இந்த ஊர் இந்த ஊர் 4165930055. கிறிஸ் செம்மை பாடுகின்ற பாடல் தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். தென்னாபட்டு.

0: More music, more fun.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: நேரம் 1:42 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உலகம் சுற்றும் பாலிமர் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? யோகா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சரி, பார்ப்போம் அது சரியாக இருக்குமா என்று சொல்லி நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்கி அடுத்து நேரத்தில் இப்ப வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம்,
2: வெண்பா சொல்லுங்கள்.
3: சிலபிள்ள
2: அந்த கல்லூரிகள் படித்தவர்கள் கட்டடிச்சு மாரசங்கூடல் கீரிமலை பக்கம் போயிருப்பார்கள். அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை சொன்னியா? இப்பொழுது மாரசங்கூடல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது, தெல்லிப்பள்ளி ஜூனியன் கல்லூரி இருக்கிறது, மகாஜனா கல்லூரி இருக்கிறது, அருணோதயா கல்லூரி இருக்கிறது, இப்படி அந்தந்த சுற்றாடலில் இருக்கிற கல்லூரிகளை. சரி பார்ப்போம். எனவே மாரசங்கூடல் என்று சொல்லியிருக்கிறீர்கள், சரி பார்ப்போம். நன்றி
3: நன்றி.
2: ஆமாம், மாரசங்கூடல் என்பது மிக சரியான பதில். அது இலங்கையின் வட மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகவும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இது காங்கேஸ் முறைக்கு மேற்கே கிட்டத்தட்ட 18 தூரத்தில் அமைந்திருக்கிறது. சேந்தாங்குளம் அதுக்கு அருகிலே இருக்கிறது. இளவாலை, இளவாலையிலே இருக்கின்ற இளவாலை குறிச்சியில் இருக்கின்ற ஒரு இடம்தான் மாரசங்கூடல் என்பது. சிறை சுப்பிரமணிய வித்தியாசாலை இருக்கிறது, அதே போன்று மாரசங்கூடல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இருக்கிறது. இதை விட கலப்பாக்கிரி முருகமூர்த்தி ஆலயமும் அந்த இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாரசங்கூடல் என்பது மிக சரியான பதில்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD, CMR FM 101.3.
6: CMR தமிழசம் 101.3.
2: நேரம் 1:45 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகம் சுற்றும் பாலிபன் ஊர் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாரி, இலங்கையின் வட மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகும். இலங்கையின் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமமாகவும் இது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவுக்கு வடம் மேற்கே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. இலங்கையின் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் இது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்திருக்கிறது. முல்லைத்தீவுக்கு வடமேற்கே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த ஊர் எந்த ஊர்? 416-593-0055. ஒலிக்கும் பாடல் தொந்தினைகளை சந்திக்கலாம். விஜய் பிரகாஷ் மற்றும் NSK ரம்யா.

0: எட்ட முடியா எல்லை. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
4: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: நேரம் 1:53. உலகம் சுற்றும் பாலிமர் நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
5: வெண்பா சொல்லுங்கள், எந்த ஊராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
6: நீங்க சொன்ன 25 கிலோமீட்டர்ல ரெண்டு ஊர் இருக்குது.
5: அடுத்த நேர சந்திப்போம். வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், யோகா
5: சொல்லுங்கள்.
7: ரெண்டு ஊர் இருக்குது, ஆனா இங்க நிறைய கோயில்கள் இருக்கா? நிறைய
5: இல்லை, பெரும்பாலும் இல்லை, நிறைய இல்லை, கூடுதலாக இல்லை, ஒரு சில ஆலயங்கள் தான் இருக்கிறது.
7: செஞ்சோலை வளாகம் இருந்தது, செஞ்சோலை சிறுவர்
5: இருந்தது,
7: முன்பு இருந்த 2006 அதுல அந்த படுகொலை செய்யப்பட்டது, அந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்துல நடந்த படுகொலை அங்காலே நடந்தது.
5: வள்ளிபுரத்துலயா?
7: வள்ளிபுரத்துலதான்.
5: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
7: நன்றி.
5: ஆமாம், நேர்கள் குறிப்பிட்டது போன்று அது வள்ளிபுணம் என்பது மிக சரியான பதில். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தினமரும் 1:55 நிறைவுக்கு வருகிறது. உலகம் சுற்றும் வாலிபன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த ஜோகா மற்றும் பெண்பா இருவருக்குமே நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உலகம் சுற்றி வருவோம். உலகம் இந்த பாடலோடு ஜெதவ் ராஜலட்சுமி டிஷும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். சைபர் குற்றவாளிகள் 198 பேரை காலி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட அனைவருமே வெளிநாட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஏபஸ் கொள்வனவு விசாரணைகளுக்காக இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகராக 1000 விளக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அண்டா வைரஸ் காரணமாக உல்லாச பயணக்கப்பல் இருந்த 4 கனடிய பிரஜைகளும் பத்திரமாக பிரிட்டிஷ் கொலம்பிய வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாகாண தலைமை வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிறப்பு குழுவை அமைத்து 2023 தாக்குதலுக்கு பொறுப்பான அமாஸ் தாக்குதல்தாரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க அனுமதி அளித்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நிறைவு 2:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொண்டபின் பாகத்திலே 4 பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 12 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 14 பாக செல்சியஸாக உயர்வடையும். பகல் பொழுது சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மதிய பொழுதிலே சில இடங்களிலே மழைக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%, 7 பாக செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமை 13 பாக செல்சியஸாக இருக்கும். புதன்கிழமையும் சூரிய

இப்பொழுது எடுப்பாக செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை முகில் கூட்டம் நிறைந்திருக்கும். சில இடங்களிலே சூரியோடி தென்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதிகூடிய வெப்பநிலை 15°C. பின்பு வெள்ளிக்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 21°C இருக்கலாம் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒரிக்கும் பாடோடு கார்த்திக் மற்றும் ஹரணி.

0: சிஎம்ஆர் தமிழக 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-6-6-1.

0: CMR Tamil FM 101.3. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
4: நேரம் 2:15 சீமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சீமார் தமிழகமில் அடுத்துரைக்கு பாடல் ஹரிகரன் சாதனாசிரகம் பாடியது.

0: CMR Tamil FM 101.3.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேமார் தமிழ் எஃப்எம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்களி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800. 905-270-8800.
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12-ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm
1: நேரம் 2:34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான்கு பாக செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 14 பாக செல்சியஸாக இருக்கும். பகல் பொழுது சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. காலை பொழுது அல்லது மதியத்துக்கு முன்பதாக சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது இடிமுழக்கத்துடன் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது இழுபாக செலுத்ததாக இருக்கும். புதன்கிழமை சூரியோடியுடன் முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 16 செலுத்ததாக இருக்கும். சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வியாழக்கிழமை 15 செல்சியஸ். வியாழக்கிழமையும் சூரியோடியுடன் முகழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். வெள்ளிக்கிழமை சூரியொளி பிரகாசமாக இருக்கும். அது கூடிய வெப்பநிலை 21 செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. எந்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் ஸ்ரீயா குஷல் பாடுகின்ற பாடல்

0: வாசத்தும் அலைவரிசை சுயமார்த்தம் FM. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா. 416-419-2300.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் FM அதிர்வன் 101.3.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202, புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358.
3: வரைக்கும் இந்த பாடலோடு முகேஷ் மற்றும் ஜனனி.

இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

நேரம் 3 மணி. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். திரண்ட பெரும்பாக்கத்திலே 4 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தரப்படுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 14 பாகை செல்சியஸாக இருக்கும். காலை பொழுதுலே சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் மதியம் வரை இடையிடையே இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியோடு இணைந்த ஒரு நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 7 பாகை செல்சியஸாக குறைபடியும் வழியிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை சூரியோடியுடன் முதல் குற்றம் இணைந்து காணப்படும். 13 பாகை செல்சியஸாகவும் இரவு பொழுது மீண்டும் 7 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை 15 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது முதல் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியிலே ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 1968 நவம்பரில் வெளியான ஒரு திரைப்படம். 125 நாட்களுக்கு மேலாக திரையரங்குகளிலே காண்பிக்கப்பட்டு வணிக ரீதியாக ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 16வது தேசிய திரைப்பட விருதுகளிலே சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பி சுசிலாவுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படம். சிறந்த படம், முதல் பரிசு மற்றும் சிறந்த இயக்கம் உட்பட 4 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளையும் இது பெற்று கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஜவஹர் சிவராமன் எழுத கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருக்கின்றார்கள். இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பிலே ஏவி வையப்ப செட்டியார் மற்றும் எம் சரவணன், எம் குமரன், எம் முருகன் ஆகியோர் தயாரித்தனர். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, சவுகார் ஜானகி, சிவகுமார், பாரதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தவர். பாடல் வரிகளை வாலி எழுதியிருக்கின்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 125வது திரைப்படம் இந்த திரைப்படம். இது ஒரு பெங்காலி திரைப்படத்தின் மறு ஆக்கம் என்று சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு மிகவும் பேர் வாங்கி கொடுத்த படம் என்று சொல்லலாம். ஏவிஎம் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்தை பற்றிய பல தகவல்களை சரவணன் சொல்லியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தின் பாட்டின் நடுவில் வசனங்களோடு அந்த பாடல் அப்பொழுது அது புதுமையாக இருந்தது. இதற்கு காரணம் தன்னுடைய சகோதரன் குமரன்

அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் சுசீலா பாடிய இந்த பாடலுக்கும் தேசிய விருது பெற்றிருந்தது. அதற்காக அவரை பாராட்டி விழா கூட எடுத்ததாகவும் அந்த விழாவில் லதா மங்கேஷ்கர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திரைப்படம் எம் எஸ் விஸ்வநாதன் சேமித்திருந்தார். அனைத்து பாடல்களுமே பாரி எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலாவுக்கு விருதை வாங்கி கொடுத்த பாடலை கேட்போம். அது என்ன திரைப்படம்? பாடலை கேட்டால் புரியும்.

0: KMR Tamil FM.
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3 101.3.
9: நேரம் 3:10 CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திர பகுதியில் அடுத்து நடிகையிலே அம்மா நடிகை என்றாலும் சரி, அல்லது கதாநாயகி பாத்திரம் என்றாலும் சரி, என்ன என்னவாக இருந்தாலும் நடிப்பே விருப்பம். எனவே நடிப்பதை தோழி என்று இருக்க எத்தனை பேரால் முடியும் என்று கேட்டால் பல பேரால் முடியாது. ஆனால் இந்த நடிகைக்கு அம்மாவாக நடிக்கும் பொழுது இவருக்கு 5 வயது வித்தியாசம்தான். அப்பொழுது அம்மாவாக நடிக்கும்போது அந்த நடிகைக்கு 22 வயது, ஆனாலும் அம்மாவாக நடித்தார். அதாவது கதாநாயகியை விட அம்மாவாக நடிப்பவருக்கு 5 வயது வித்தியாசம், இவருக்கு 22 வயதாக இருந்ததான். இந்த கதாபாத்திரத்தை இவரே தவிர யாரும் சிறம்பட நடிக்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நடித்து புகழ் பெற்றிருக்கின்றார். அதைவிட கேரளா சினிமாவிலே அந்த உலகிலும் கேரள சினிமா உலகிலும் புதிய ஒரு சாதனையை நிகழ்த்தினார் அந்த நடிகை. ஒரு மலையாள திரைப்படத்திலே நடித்த நடிகர் சத்யனுடன் இவர் நடித்திருக்கின்றார். அப்பொழுது சத்யனுக்கு 57 வயது, அவருடன் நடித்த இந்த நடிகைக்கு 17 வயது, கிட்டத்தட்ட 40 வயது வித்தியாசம். ஆனால் வித்தியாசமெல்லாம் பார்க்காமல் தன்னுடைய பாத்திரம் கதாபாத்திரத்தையும் வாய்ப்பையும் நடிப்பையுமே வட்டு குறிப்பாக கொண்டு வெளிப்படுத்தி மிக சிறந்த நடிகை என்ற பெயரை எடுத்தவர் அவர். அதாவது வேறு எந்த பிரச்சனையிலையும் காட்டிக்கொள்ளாமல் நடிப்பது மட்டுமே தொழிலாக கொண்டவருடையால் அதனையும் பற்றி நடித்தார். இந்த 2 படங்களை பற்றி சொன்ன இந்த 2 இடங்களுமே அவரை ஒரு பிறவி கலைஞன் என்னும் அடையாளத்தை காட்டிவிட்டது என்று சொல்கிறார்கள். அவர் முதலில் நடித்த படம், அதாவது 25 வயது வித்தியாசத்தில் கதாநாயகிக்கும் இந்த அம்மாவுக்கும் வித்தியாசம், அவர் நடித்த படம், அந்த படத்திலிருந்து திரைப்படம் என்ன படம், பாணிஜெயராம்.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பால்வாங்கு 101.3.
1: Everything okay, no problem
2: அடிச்சு நம் பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, அதிகவட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155. Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet chikichigal anithirkum, moondru idangalil sevai, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, moondru idangalil, Dr. Sabavathi Ravindran. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ABS Mr. P. Singaraj, தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. தமிழின் சிகரம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

நேரம் 3:22 இன்றைய நட்சத்திரம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இன்றைய நட்சத்திரம் பகுதியில் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே பிஎஸ்சி சிலாவுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கேட்டிருந்தீர்கள். பால் போலவே அது உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். உயர்ந்த மனிதன் படத்தை பற்றி சொல்லும் பொழுது தனக்கு மகிழ்ச்சிக்குரிய விஜயம் என்று அதன் தயாரிப்பாடல் சொல்லும் பொழுது நடிகர் சிவகுமாருக்கு கிடைத்த அந்த நல்ல கதாபாத்திரம் தான். அந்த திரைப்படத்திலே சிவகுமாருக்கு என்றொரு பாடல் கூட இருந்திருந்தது. முதலில் அந்த பாட்டை ஒளிப்பதிவு செய்து விட்டோம். பாடல் காட்சியை வெளிப்புற படப்பிடிப்பிலே முடித்து கொண்டு வந்து விட்டோம். ஆனால் தன்னுடைய தந்தையாருக்கு அந்த பாடல் காட்சி பிடிக்கவில்லை என்று சொல்கிறார் சரவணன். அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சரவணன் சொல்லுகிறார் தந்தையாருக்கு அது பாடல் காட்சி பிடிக்கவில்லையா. என்றால் கதையின்படி சிவகுமார் ஒரு படிக்காத பையன், காதலியோ காலேஜில் படித்த பெண். எனவே அந்த பாத்திரம் அந்த காதல் காட்சி இதுவரை ஒருவரிடம் தொடாமல் நடித்தால் தான் நல்லாக இருக்கும் என்று அப்பா நினைத்ததாகவும், எனவே மீண்டும் பாடல் காட்சியை கொஞ்சம் மாற்றி இசையமைத்து அதே மாதிரி காட்சியை மீண்டும் படப்பிடிப்பு படமாக்கினதாக தெரிவித்திருக்கின்றார் சரவணன். எனவே முதல்லே இந்த பாடலுக்கு சிவகுமாரும் பாரதியும் இணைந்து நடிப்பது சற்று கூடுதலாக தொட்டபடி நடித்திருப்பார்கள். ஆனால் திரைப்படத்தில் பின்பு மாற்றி அமைத்து இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பாடல் காட்சியை கேட்போம். ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நட்சத்திரம்.

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: சிட்டுக்கோரோவி சுத்தம்

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 3:32 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விரும்பாகத்தில் 3 பாகை செலுத்ததாக இருக்கிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாகை செலுத்ததாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 14 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். காலை பொழுதிலே லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 7 பாகை செலுத்ததாக இருக்கும். முடிவிளக்கத்தோடு சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 60% லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 13 பாகை செலுத்ததாக இருக்கும். இரவு பொழுது மீண்டும் 7 பாகை செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியொலியோடு காணப்படும். முகில் கூட்டமும் காணப்படும். 15 பாகை செல்சியஸ். வெள்ளிக்கிழமை சூரியொலி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் நேயர்கள் கேட்க இருப்பது ராகம் தாளம் பல்லவி தப்புத்தாளம். சரி, உங்களுக்காக தாளம் தவறு இருக்கிறது பாடல். அது என்ன பாடல்? 4169 3005 5.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935
1: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: நேரம் 3:35 சீமார் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திக்க போகின்றோம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், அது என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்? இதய கோயில் திரைப்படத்தில் நடைபெற்ற பாடல் என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள், அது என்ன பாடல்?
2: என்ன
0: பாடல் நினைக்கிறீர்கள்?
3: அதே பாடல் தான், உயிரில் கலந்து பாடும்போது இசைகள்
0: அந்த பாடல் தான் என்று சொல்லுகிறேன். சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், மனிதர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய கோயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது உங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 3:42. ராகம் தாளம் பல்லவி தப்பு தாளங்கள் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக, இதோ தாளம் தவறி வருகிறது.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165305 அது தப்புத்தானம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 6474599757 6474599757.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
7: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு, நாங்கள்.
0: நேரம் 3:45 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா, சொல்லுங்கள், என்ன பாடலாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
9: மண்ணுக்குள் வைரம் பழத்திலிருந்து, இவளோடு இதழ் சேரும் நேரம், இன்பங்கள் அழக ஓரும், அந்த பாடல்.
0: அந்த பாடல் நேரத்தை வைத்து சொல்லுகிறீங்களா, பாடல கேட்டபடியா சொல்லுகிறீங்களா?
9: பாடல கேட்டுதான் சொல்றேன்.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
9: பாடல கேட்டுதான் சொல்றேன். அந்த பாட்டு
0: நான் அதை கூட கேட்கவே இல்லையே. சரி, பார்ப்போம். நன்றி. எதற்குமே முந்திக் கொள்வோம், தற்பாதுகாப்பு. சரி, நல்ல விடயம். ஆமாம், மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வெளிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடுகின்ற பாடல்.

0: அந்த பாடல் என்ற பாடல் 4169350055.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
3: 416-6262.
0: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: அது
0: என்ன பாடல் தெரியுமா? நன்றி, சரி, அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பாடல் என்று தெரியுமா?
5: ஆமாம், இது அடிமை பண் படத்தில் இந்த 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா,
0: அந்த பாடல் தானா?
5: ஆமாம், அதேதான். வரிகளில் அப்படியே மனசுக்கு பதிஞ்சிருக்கு.
0: சரி, அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். அவர் பேசவில்லை. ஆமாம், அது சரியான பாடல். அடிமைப்பட்டு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா, 4 மணிக்கு உங்களுக்காக.

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை இன அழிப்பு நாளாக மே 18 அறிவிக்குமாறு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திர குரா பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களை பாதுகாக்கும் பொருட்டு திட்டமிடப்பட்ட ஆர்டிக் தொலைதூர ரேடர் அமைப்புகளை நிறுவதற்கு மாற்று இடங்களை கண்டறியுமாறு தெற்கு ஒன்றாரியில் உள்ள சில குடியிருப்பாளர்கள் விடுத்த கோரிக்கைகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெவட் ஹூப்பர் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஹார்மோஸ் நீர்ணையை மீண்டும் திறப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:02 இப்பொழுது முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165930055 பாகத்தாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 2 பாக செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 14 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியொளி இணைந்திருக்கும் இடையிலேயே முகில்கூட்டம் காணப்படும். சில வழிகளிலே காலை பொழுதிலிருந்து மதியத்துக்குள்ளே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 7 பாக செலுத்ததாக இருக்கும். இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. நாளை புதன்கிழமை சூரியொளியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 13 பாக செலுசியஸ் மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இரவு பொழுது மீண்டும் 7 பாக செலுசியஸாக குறைவடையும். வியாழக்கிழமை முகில் கூட்டத்தோடு சூரியொளி தென்படும். 15 பாக செலுசியஸ். வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியொளி நிறைந்திருக்கும் இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். வெள்ளிக்கிழமை மழை இல்லை, ஆனால் சனிக்கிழமை மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள
1: 4 6 5 9 3 0 0

0: இல்லையே அந்த பாடல்.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் அம்மாவின் நினைவாக வருகிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
0: நன்றி. நன்றி.
1: கே ஜே ஜேசுதாஸ் பாடுகின்ற பாடல் 5 மணி வரை நீங்களும் பாடல்களை கேட்க 4165935

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.

4:10 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-5193-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்பு. வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா, சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? சார், இது உங்களுக்காக கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் பொம்பை ஜி ஸ்ரீ குழுவினர் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
2: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
3: நேரம் 4:18. 5 மணி வரை நேர்கள் பாடலை கேட்கலாம், அழைக்கலாம். 416-593-3005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், ஜோகா.
3: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: எனக்கு கங்கையை மறந்த வரிகள்ல இசைஞானி தைசையில தெய்வ வாக்கு பழத்திலிருந்து ஒரு பாட்டாளை சொல்லி அழைப்பேன் அந்த பழத்தை.
3: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற பாடல் உங்களுக்கு ஒலிக்கிறது. நன்றி
4: நன்றி நன்றி வணக்கம்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 AM to 9:30 PM இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 to 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ.
4: 416-335-3334.
5: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
6: பாஞ்சாலி பாஞ்சாலி,
7: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
6: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: வணக்கம்,
4: வணக்கம்,
3: வணக்கம்.
4: இது CMR தமிழ் FM.
3: இது CMR தமிழ் FM.

0: நேரம் 4:32 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும்பாலத்தில் இப்பொழுது 3 பாக செல்சியஸாக இருக்கிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 14 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும் இடையே முகழ்கூட்டம் காணப்படும். காலை பொழுதில் சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஆமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி தேவகுமார், நீங்கள் சென்ற அலுவலர் எல்லாம் முடிந்து விட்டதா? சரி, என்ன பாடலை தெளிவு செய்திருக்கிறீர்கள்?
1: பங்கு பெற்ற முடியல, இங்க நேரம் வித்தியாசம் தானே.
0: சரி, பிரச்சனையே இல்லை. என்ன பாடல்?
1: எனக்கு இன்றைக்கு கருப்பு படத்தில இருந்து சிலம்பரசன் பாடினது, நாங்க 4 பேர் அந்த பாடல்.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கும்.
1: நன்றி அண்ணா, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 0508 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2 for $10, nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale. Oh, see your mark, Tamil FM 101.3. See your mark, Tamil FM 101.3. Asathum Alivarisai, see your mark, Tamil FM.
1: நான்கு மணி 38 நிமிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள்?
2: எனக்கு விரும்பின பாட சோதனை சோதனை போது உணவு சாமி
1: பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பால்வாங்கு 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம்.
5: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
6: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் புதிய வரா. எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா,
7: 4:45 அதிகால செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம். மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
7: சொல்லுங்கள், என்ன பாடல் ராம்?
8: நான் ஆனந்த் திரைப்படத்திலே
7: வந்து ஆரோரம் அந்த பாட்டு. சரி, இது உங்களுக்காக லதா மங்கேஷ்கர் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு.
8: நன்றி, வணக்கம்.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
7: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
8: நேரம் 4:51. 5 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசவில்லை.

மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நேரம் 4:54 விட ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்காக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 5 அதிகால செய்தி அறிக்கையினை கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கழகத்தில் ஜே ராம்கிருஷ்ணன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில். நான் வணக்கம் நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம்.

0: ராம்பிரசன். தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: தமிழ் FM செய்திகள். வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பூதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமை போல் நடைபெறுவதாகவும் யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கின்றார் என்று அவரது ஊடகப் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உறுதிப்படுத்தியிருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யுன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் செல்வதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷோக்மர் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ் பூதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமை போல் நடைபெறுவதாகவும் மருந்துகள் தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 9 யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் கொழும்பிலிருந்து வருகை தந்த அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரி நேற்று கள ஆய்வில் ஈடுபட்டார். இவர்களுக்கு உதவியாக யாழ் தடவியல் போலீசாரும் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த தீ விபத்து தொடர்பில் யாழ் பூதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் உள்ளக விசாரணை இடம்பெறுகின்றது. அதற்கு மேலதிகமாக

0: அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிகாலை ஒலிபரப்பு. நேரம் அதிகாலை 5:05.
2: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதுனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமைபோல் நடைபெறுவதாகவும் யாழ் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலாகி இருப்பதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யூன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் சென்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் டொனால்டு ட்ரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: யாழ் போதுனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமைபோல் நடைபெறுவதாகவும் மருந்துகள் தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் யாழ் போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 9 யாழ் போதுனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் கொழும்பிலிருந்து சென்ற அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரி கள ஆய்வில் ஈடுபட்டார். இவருக்கு உதவியாக யாழ் தடயவியல் போலீசாரும் ஆய்வில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்து தொடர்பில் யாழ் போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் உள்ளக விசாரணை இடம்பெறுவதாகவும் அதற்கு மேலதிகமாக காவல்துறையும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசு மரணமானது அரசு வைத்தியதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க போராட்டத்தினால் ஏற்பட்டது அல்ல என்றும் இதுகுறித்து தவறான கருத்துக்களை பகிர்வதை அரசு வைத்தியதிகாரிகள் சங்கம் தடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த சங்கம் கடந்த 9 திருகோணமலை வைத்தியசாலையின் பிரசவ அறையில் இடம்பெற்ற சிசு மரணம் தொடர்பில் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருப்பதாகவும் அரசு வைத்தியதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் காலப்பகுதியிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ அறைகளின் செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை தமது கிளை சங்கங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மகப்பேறு வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், புற்றுநோய் மற்றும் சிறுநீரக சிகிச்சை நிலையங்களின் சேவைகள் எந்த காரணம் கொண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதை சங்கம் உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். ஸ்ரீலங்கா நியாயலைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான அண்மையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணமான கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலம் ஒன்றும் அடிப்படையில் ஊழல் ஒழிப்பு விசாரணைக் குழுவுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டதாக மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார். கபில சந்திரசேன உயிருடன் இருந்தபொழுது தனது வாக்குமூலம் அச்சுறுத்தல் மற்றும் வற்புறுத்தலின் பேரிலேயே பெறப்பட்டது என்று நீதிமன்றத்தில் சத்தியகடதாசி தாக்கல் செய்திருந்ததாக சட்டத்தரணி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்நிலையில் சட்டவிரோத வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணை

0: நடத்தப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கேள்விகளுக்கு பயந்து ஓடுபவர் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவரது பேச்சாளர், சட்ட ரீதியிலான விடயங்களை ஆராய்ந்த பின்னர் அவர் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்றும் உறுதிபட தெரிவித்திருந்தார். இந்த அழைப்பாணை தொடர்பாக சட்டத்தரணிகள் குழு கூடி விரிவாக ஆராய்ந்திருப்பதோடு விசாரணையின் சட்டத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். காலி மாவட்டத்தில் சட்டவிரோத இணையவழி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 198 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. காலி கல்வடுகொட காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் காலி ஹிக்கடுவ பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 55 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் முதல் 3 கையெழுத்துக்களிலேயே போதைக்கு எதிரான ஆதரவை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகே உள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூட அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் 4765 மதுபான கடைகள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையம், பாடசாலைகளை சுற்றி 500 மீட்டர் வரை உள்ள கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 276 கடைகளும், கல்வி நிலையங்கள் அருகே உள்ள 186 கடைகளும், பேருந்து நிலையம் அருகே அமைந்திருக்கின்ற 255 கடைகளும் என மொத்தம் 717 மதுபான கடைகளை அடுத்த 2 வாரத்துக்குள் மூடுமாறு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜயின் இந்த அதிரடி நடவடிக்கை பலரின் கவனத்தை பெற்றிருக்கின்றது. மேற்குவங்க முதல்வர் சுவேந்து அதிகாரியின் ஆலோசகராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சுப்ரதா குப்தா நியமிக்கப்பட்டமை குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த மனோஜ் அகர்வால் தலைமைச் செயலாளராக நியமனம் பெற்றிருக்கின்றார். மேற்குவங்க பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 90 லட்சத்துக்கு மேற்பட்டோர் நீக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பணிகளை தேர்தல் ஆணையகத்தின் சிறப்பு பட்டியல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய சுப்ரதா குப்தா மேற்கொண்டிருந்தார். இவர் பாரதிய ஜனதாவின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே களமிறக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கின்றது. இதையடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற சுவேந்து அதிகாரி சுப்ரதா குப்தாவை தனது ஆலோசகராக நியமித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் தொடர்பில் இருந்ததால் ஒன்டாரியோவின் பீல் பகுதியில் உள்ள ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக ஒன்டாரியோவின் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவுக்கு தந்தவரும் உள்ளூர்வாசி அல்லாதவருமான அந்த நபருக்கு தற்பொழுது எந்த அறிகுறிகளும் இல்லை என்று சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் மே 11 நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். அந்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதார அதிகாரிகளினால் கண்காணிக்கப்பட்டு வருவதை ஜோன்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மே 2 உலக சுகாதார அமைப்புக்கு முதல் அறிவிக்கப்பட்ட MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பரவல் தொடர்பாக ஒன்டாரியோவில் கண்காணிக்கப்படும் 3வது நபர் இவராவார். கனடா முழுவதிலும் ஷென்யூன் கலை நிகழ்ச்சி அரங்குகளுக்கு அனுப்பப்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் குறித்து அறிந்த பிறகு கனேடிய வெளிவிவகாரத்துறை, காவல்துறை மற்றும் கனடாவின் பொது பாதுகாப்பு துறையை தொடர்பு கொண்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தின் நாடாளுமன்ற செயலாளர் ராப் ஒலிஃபாண்ட் அமைச்சர் சார்பாக கையெழுத்திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கனடா முழுவதிலும் ஷென்யூன் நடன நிகழ்ச்சிகளை குறிவைத்து விடுக்கப்பட்ட மிகவும் கவலையளிக்கும் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு மிரட்டல்கள் குறித்து கனேடிய வெளிவிவகாரத்துறை அறிந்திருந்தது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. மே 8 வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெலி ரேடிரர் மார்ச் 25 பொதுச்சபையில் சமர்ப்பித்த மனுவுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் சென்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் டொனால்டு டிரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். மேலும் ஈரான் மீதான அவரது போரை நிறுத்த ஜனநாயக கட்சியினர் வாக்கெடுப்பு நடத்துவார்கள் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கின்றார். செலவுகளை குறைப்பதற்கும் இந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சிறந்த வழி இந்த சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நடவடிக்கையில் இருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதற்காக இந்த வாரம் தங்களின் போர் அதிகார தீர்மானத்தின் மீது 7வது வாக்கெடுப்பை நடத்த ஜனநாயக கட்சியினர் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் என்று ஷூமர் தெரிவித்தார். குடியரசுக் கட்சியினர் தங்கள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தால் டொனால்டு டிரம்பின் போருக்கான பழியை அவர்கள் தொடர்ந்தும் சுமக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹோமூஸ் நீரிணை வழியாக உர ஏற்றுமதிகள் விரைவில் செல்ல அனுமதிக்கப்படாதுவிட்டால் கோடிக்கணக்கான மக்கள் பசி மற்றும் பட்டினியை நோக்கி தள்ளப்படும் அபாயம் இருப்பதாக மனிதாபிமான நெருக்கடியை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பணிக்குழு தலைவர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய உர விநியோகத்தில் ஏறக்குறைய 1/3 பங்கு வழக்கமாக ஈரானினால் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ள ஹோமோஸ் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த வளைகுடா நீர்வழிப்பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழலை தடுப்பதற்கு தமக்கு இன்னும் சில வாரங்களே அவகாசம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் தொடர்பாக சில இஸ்ரேலிய குடியேறிகள் மீது தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்ததைத் தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்த நாட்டை கண்டித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் ஏனைய இடங்களில் உள்ள ஜிகாதி மனநோயாளிகளுக்கு எதிராக நாகரிகத்திற்காக போராடுவதன் மூலம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐரோப்பாவின் அசுத்தமான வேலையை செய்து வருகின்ற நிலையில் இஸ்ரேலிய குடிமக்களுக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் ஒரு போலியான சமநிலையை வரைவதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் தனது தார்மீக திவால் நிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றது என்று நெத்தன்யாகுவின் அலுவலகம் தனது அதிகாரப்பூர்வ எஸ் கணக்கில் பதிவிட்டிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமைபோல் நடைபெறுவதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையானார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யூன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவுகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் சென்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் டொனால்டு டிரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
1: சிஎம்ஆர் காற்றலையில் நேர்கள் தொடர்ந்து அதிகாலை ஒலிபரப்பில் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க தீபலட்சுமி பாடும் பக்தி கானம் ஒலிபரப்பாகின்றது.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அதிகாலை ஒலிபரப்பு.
1: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
2: உங்களுக்கு வருது சாப்பிட வர போய் மெலிகா மண்டலாம்
1: இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 5270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462 நேரம் அதிகாலை 5:36.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

நிம்மதியே இல்லை, எனக்கு மன நிம்மதி வேண்டும் என்றெல்லாம் புலம்புகின்றவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவர்களுடன் பேசி பார்த்தால் ஒன்று நமக்கு புரியும். அதாவது இவர்கள் உண்மையிலேயே அமைதியை தேடுகின்றார்களா என்றால் அதுதான் இல்லை. வியப்பாக இருக்கிறது அல்லவா? தேடினால் மன அமைதி கிடைக்கும், அதற்காக முயற்சி செய்தால் வெற்றியும் கிட்டும். மன நிம்மதி மட்டுமே நம்முடைய குறிக்கோள் என்னும் நிலை நமக்கு வந்தால் மட்டுமே இந்த வெற்றி கைகூடும். அப்படியானால் மன அமைதியை தேடுகின்றேன் என்று சொல்பவர்கள் தோற்பது ஏன்? இங்கேதான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு சில ஏற்றுக்கொள்ள வேண்டிய தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் குறைந்தபட்ச அளவிலாவது இருக்கத்தான் செய்யும். இது போக மன அமைதி ஒருவருக்கு எந்த அளவு கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். இந்த கோணத்திலே பார்க்கும் போது மன அமைதியை நாடுகின்றேன் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பலர் மன அமைதியை தரக்கூடிய பொருள்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் என்ற சில காரணங்களைத்தான் நாடுகின்றார்களே தவிர உண்மையில் மன அமைதியை அல்ல. அதாவது ஏதோ ஒன்றை அடைந்தால், ஏதோ ஒன்று மாறினால் தாங்கள் மன அமைதி பெற முடியும் என்ற உணர்வோடு தான் செயல்படுகின்றார்கள். எனவே அவர்கள் மன நிம்மதிக்காக சில வழிகளை தேடிக்கொண்டு மன அமைதியை தேடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மன அமைதியை தருவதாக சொல்லப்படும் பொருள்களையும் சூழ்நிலைகளையும் மனிதன் தேடுகின்றான். ஆனால் அவன் மனதிலே எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், குற்ற உணர்வு, பொறாமை, அதிருப்தி போன்ற உணர்வுகள் நிறைய இருக்கின்றன. அதிருப்தி என்ற குணம் ஒருவனுக்கு இருக்கும் போது அவனுக்கு கிடைத்த பொருளால் நிறைவு ஏற்படுவதில்லை, மன நிம்மதி பறிபோகிறது. எனவே மன நிம்மதி வருவதற்கு காரணம் ஒரு பொருள் அல்ல. ஒரு பொருளின் வரவால் மனிதன் பெற்ற நிம்மதி சில காலத்துக்கு பின்னர் மறைந்து போய் இன்னொரு பொருள் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பால் மீண்டும் அவனை மன அமைதியை தேட வைக்கிறது. ஆகவே கிடைத்த பொருள்களிலும் ஏதாவது அதிருப்தி, குறை மனிதனுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. புதிய பொருள்களுக்காக ஏங்கும் எதிர்பார்ப்பு உணர்வாலும் மனிதன் மீண்டும் அமைதி பெற ஏதோ ஒன்றை மறுபடியும் நாடுகின்றான். இதை போல பொறாமை என்ற குணம் ஒருவனிடம் இருந்தால் முதலில் பறிபோவது அவனுடைய நிம்மதிதான். மற்றவர்கள் எதையாவது அடைந்தால், ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்து காணப்பட்டால் அவன் மன நிம்மதியை இழக்கின்றான். காரணத்தை தன்னிடமே வைத்துக் கொண்டு மன அமைதி இல்லை என்று புலம்புகின்றான். மனிதன் தவறு செய்யாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். தன்னையும் அறியாமல் தவறுகள் நேர்ந்துவிட்டால் அதற்காக வருந்தி மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடந்ததையே நினைத்து குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டால் மன அமைதியை இழக்க வேண்டியது வரும். நடப்பவை எல்லாம் நம் எதிர்பார்ப்பின் படியேதான் நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் மனிதனுக்கு இருக்கிறது. இதில் ஏமாற்றம் வரும்போது மனம் தன் அமைதியை இழக்கிறது. யாரோ ஏதாவது புண்படும்படியாக சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கொஞ்ச நேரமோ அல்லது கொஞ்ச நாட்களோ அதை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மன அமைதி எப்படி வரும்? உண்மையிலேயே அமைதி தேவைப்படுகின்றவர்கள் அந்த நினைவின் பாதிப்பில் இருந்து விடுபட வேண்டும். மன அமைதிக்கு எதிரான உணர்வுகளில் இருந்து விடுபடுவதுதான் மன அமைதிக்கு வழி. உண்மையிலேயே அமைதி தேவைப்படுகின்றவர்கள் அந்த நினைவின் பாதிப்பில் இருந்து விடுபட வேண்டும். மன அமைதிக்கு எதிரான உணர்வுகளில் இருந்து விடுபடுவதுதான் மன அமைதிக்கு வழி. மனிதன் தன் மனதில் உள்ள சில எதிர்மறையான எண்ணங்கள் மூலம் சிறைப்பட்டிருக்கின்றான். அந்த எதிர்மறை சிறையில் இருந்து அவன் விடுபட வேண்டும். இதற்காக முயலுவதே அமைதியை தேடும் நல்ல வழியாகும். நல்லது நீங்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem and it's nam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: செல்லம்
2: இல்லடா செல்வம்.
1: சரி சரி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: இன்று பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம்.

0: இனிய உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கலைகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது முதல் 9 மணி வரை நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். சில பகுதிகளில் ஆங்காங்கே மழை தூறல்களையும் காணக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகூடிய வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில் 10 பாகை செல்சியஸாகவும் மதியம் 13 பாகை செல்சியஸாகவும் மாலை 11 பாகை செல்சியஸாகவும் இருக்கும். இன்று நாள் முழுக்க மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாகவும், வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுவதாகவும் பிவித்துறு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள டிக்ஷன் சந்தையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்து காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14ஆம் தேதி கொழும்பு காலிமுகத் திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2050ஆம் ஆண்டுக்குள் 1800 GW அதிகரிக்க இந்தியாவுக்கு அதிவேக மின் வழித்தடம் தேவை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி கூறியிருக்கின்றார். 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். வெறிநாய்க்கடி வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கடிக்கும் தன்மை கொண்ட ஆக்ரோஷமான தெரு நாய்களை பராமரிப்பதற்காக பெருங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நோய்களை குறைக்கவும் அதிகரித்து வரும்

0: பிரிட்டிஷ் கொலம்பிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை ஏற்கும் என நம்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். எரிசக்தி கொள்கை முடிவுகளில் கனேடியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகளவில் முன்னுரிமை அளித்து வருகின்றனர் என்றும், இதன் விளைவாக புதிய குழாய்வழி திட்டங்களுக்கான ஆதரவும் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய வீரர்கள், விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் பலஸ்தீன கைதிகள் கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுத்தாளரான நிக்கோலஸ் கிறிஸ்டா எழுதிய கட்டுரை வெளியானதை தொடர்ந்து தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கும் இடையே 2015 ஆண்டில் ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றபோது இருந்ததை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஈரானிய ராணுவ விமானங்களை பாகிஸ்தானின் விமான தளத்தில் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் நிதி செயற்பாடுகளை முடக்குவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு $15 மில்லியன் வரையிலான வெகுமதியை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: புத்தம் புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:19
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சுன்னிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: வரலாற்றில் இன்றைய நாள். இன்றைய நாள் மே மாதம் 12ஆம் தேதி 1797 வெனிஸ் நகரை நெப்போலியன் வந்தார். 1820ஆம் ஆண்டு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்தார். 1881ஆம் ஆண்டு வட ஆப்பிரிக்காவில் டுனிஷியா பிரான்சின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்தது. 1942 1500 யூதர்கள் போலந்தில் அவுஸ்விட்ஸ் வதை முகாமில் நச்சுவாயு அறையில் வைத்துக் கொல்லப்பட்டனர். 1949ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் பெர்லின் மீதான முற்றுகையை நிறுத்தியது. வரலாற்றில் இன்றைய நாள். நேரம் காலை 6:23. புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாய்லாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் தக்ஷின் சினவத்ரா ஊழல் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக வழக்கு இடம்பெற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் விடுவிக்கப்பட்டதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. 2006ஆம் ஆண்டில் ஆட்சி இழந்த பின்னர் வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த இவர் கடந்த 2023ஆம் ஆண்டில் நாடு திரும்பியிருந்தார். முதலில் இவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவருடைய கருணை அடிப்படையிலான மனு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அது ஓராண்டாக குறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நன்னடத்தை மற்றும் வயது மூப்பு காரணமாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தக்ஷின் சினவத்ரா விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ், சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காலை வேளையில் வெப்பநிலை 10 பாகை செல்சியஸாகவும் மதியம் 13 பாகை செல்சியஸாகவும் இருக்கும். மாலையில் வெப்பநிலை குறைவடைந்து 11 பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மாலை வேளையில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.

0: நேரம் காலை 6:30. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும், வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுவதாகவும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள டிக்ஷன் சந்தையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்து காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14 கொழும்பு காலிமுகத் திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25 மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2050 1800 ஜிகாவேட்டாக அதிகரிக்க இந்தியாவுக்கு அதிவேக மின் வழித்தடம் தேவை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி கூறியிருக்கின்றார். 317 ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். வெறிநாய் கடி வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கடிக்கும் தன்மை கொண்ட ஆக்ரோஷமான தெரு நாய்களை பராமரிப்பதற்காக பெருங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நோய்களை குறைக்கவும் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தவும் கியூபெக் அரசாங்கம் அடுத்த 5 தடுப்பு சுகாதார பராமரிப்புக்காக $250 மில்லியன் அதிகமான தொகையை செலவிட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள நகராட்சி காவல் படைகளுக்கு எதிராக துன்புறுத்தல், மிரட்டல் மற்றும் பாகுபாடு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கூட்டு வழக்கை தொடர்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் குழு இது ஒரு தொழிலாளர் பிரச்சினை அல்ல என்றும், பிரிட்டிஷ் கொலம்பிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை ஏற்கும் என நம்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். எரிசக்தி கொள்கை முடிவுகளில் கனேடியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகளவில் முன்னுரிமை அளித்து வருகின்றனர் என்றும், இதன் விளைவாக புதிய குழாய்வழி திட்டங்களுக்கான ஆதரவும் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய வீரர்கள், விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் பலஸ்தீன கைதிகள் கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுத்தாளரான நிக்கோலஸ் கிறிஸ்டா எழுதிய கட்டுரை வெளியானதைத் தொடர்ந்து த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கும் இடையே 2015 ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றபோது இருந்ததை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஈரானிய ராணுவ விமானங்களை பாகிஸ்தானின் விமான தளத்தில் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் நிதி செயற்பாடுகளை முடக்குவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு $15 மில்லியன் வரையிலான வெகுமதியை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Work.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இருக்கின்ற டியனமன் சதுக்கத்தில் இப்பொழுது பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய விஜயத்தை முன்னிட்டு மிகப்பெரிய நிகழ்ச்சி அல்லது அணிவகுப்புகள் இந்த பகுதியில் இடம்பெறலாம் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த வாரம் நடைபெற இருக்கின்ற டிரம்பினுடைய சீன பயணம் 2017 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் மேற்கொள்ளுகின்ற முதல் சீன விஜயமாக பார்க்கப்படுகிறது. சீன ஜனாதிபதி ஷீ ஜின்பிங் உடனான இந்த உச்சி மாநாட்டில் இரண்டு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச விருந்து, டெம்பிள் ஆஃப் ஹெவன் வளாகத்திற்கான விஜயம் போன்றனவும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உலக வர்த்தகம், தாய்வானினுடைய பதட்டம் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்ப போட்டி போன்ற விடயங்களை எவ்வாறு கையாள்வது போன்ற பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக ஈரான் போர், உள்நாட்டு பிரச்சினைகள் மற்றும் மேற்கு வளைகுடா போர் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டிரம்ப் தற்பொழுது சீனாவுடனான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதை அண்மைய செய்திகளின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் 3வது மாதத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் சீனா அமைதி தூதுவராக செயற்பட முயற்சி செய்து வருவதாகவும், பாகிஸ்தானுடன் இணைந்து ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் போர் நிறுத்தத்திற்கும் 5 அம்ச திட்டத்தை முன்வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு காரணமாக சீனாவினுடைய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இதுகுறித்து கூடுதலான கவனத்தை செலுத்த சீனா விரும்புகின்றது. குறிப்பாக துணி மற்றும் நூல் போன்ற பொருட்கள் பிளாஸ்டிக் உற்பத்தி செலவுகள் சுமார் 20% வரை சீனாவில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. சீனா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின்சார வாகனங்களில் முன்னிலை வகித்தாலும் கூட நீடிக்கும் போர் அதனுடைய பொருளாதாரத்தில் பல தாக்கங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சீனாவினுடைய பொருளாதாரம் மந்தமான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த வாரம் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி அவர்கள் பெய்ஜிங்குக்கு சென்றிருந்தார். மத்திய கிழக்கில் சீனாவின் செல்வாக்கை வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ கூட ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பச் செய்வதில் சீனா முக்கிய பங்கு வகிக்கலாம் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த உச்சி மாநாடு எதிர்காலத்தில் அமெரிக்கா சீனா உறவுகள், அதற்கான ஒத்துழைப்புக்கான வழிவகைகள், புதிய மோதலுக்கை தடுக்கக்கூடிய சிறப்பம்ச திட்டங்கள் போன்றவற்றை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி சீன விஜயத்தின் போது என்னென்ன விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளப் போகின்றார், இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்குமா போன்ற பல விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
2: உலகில்
3: எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காப்ரூ. 416-335-3334, 416-335-3334.

0: சிஎம்ஆர் தமிழகம். இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரமானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ்த் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற வலி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் பயணிக்க தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நட்டகீட்டுத் தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்கவுள்ளது. லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நட்டகீட்டையும் திரைசேரி ஏற்கவுள்ளது. தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குநர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நட்டகீட்டில் 50% திரைசேரி வழங்கவுள்ளது. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் மிக விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இலங்கையில் தற்பொழுது அமுலில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறையை உடனடியாக நீக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் தற்பொழுது எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்றும் தடையின்றி விநியோகிப்பதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வரிசைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் மக்கள் மத்தியில் பீதி கலந்த கொள்வனவை தடுப்பதற்கும் இந்த முறைமை உதவியாக உள்ளமை போன்ற காரணங்களினால் QR முறைமையை தொடர்வதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் எரிபொருள் கோட்டாக்கள் அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கப்படலாமே தவிர QR முறையை முழுமையாக நீக்கப்போவதில்லை என்று அவர் வலியுறுத்தினார். சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை முறையாக சரிபார்க்காமல் எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதியமைச்சர் அர்கம் இலியாஸ் விளக்கம் அளித்திருக்கின்றார். எரிபொருள் விநியோக முறைமையை அமைச்சு தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றது என்றும் விடுக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கும் QR முறை மூலம் விநியோகிக்கப்பட்ட அளவுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்பட்டால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பல்கலைக்கழகத்தின் நியமன ஆணைக்குழுவுக்கு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் பல் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றும் ஒருவர் தனக்கு பாலியல் மற்றும் மனரீதியிலான துன்புறுத்தல் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கும் பொழுது மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான தீர்ப்பை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் பியந்த பெர்னாண்டோ மற்றும் அச்சலா வெங்கலப்புலி ஆகியோரின் ஒப்புதலோடு நீதிபதி ஜெனக்டி சில்வா வழங்கினார். 2017 ஆண்டில் விரிவுரையாளராக தனது தகுதியான் காலத்திலும் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் அவர் பாலியல் மற்றும் மனரீதியிலான துன்புறுத்தலுக்கு ஆளானதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீது தீர்ப்பளித்த மேல்நீதிமன்றம் முதல் பிரதிவாதியான பேராசிரியர் WM திலகரட்ன எந்தவொரு பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம் அல்லது பிற கல்வி நிறுவனத்திலும் வேதனம் பெறும் அல்லது பெறாத எந்தவொரு கௌரவ பதவியையும் ஏற்க தடை விதிக்க உத்தரவிட்டிருக்கின்றது. பேராசிரியர் WM திலகரட்னவை தவிர பல்கலைக்கழக ஆளும் குழு மற்றும் மேலும் ஒரு குழுவினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற சபாநாயகராக JDC பிரபாகர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகராக ரவிசங்கர் போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார்.

0: வன்னி அரசு பேசும் பொழுது 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட அறிவிப்பை வரவேற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிமுன் அன்சாரி, சிறிய பெரிய கட்சிகள் என பேதம் பார்க்காமல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சபாநாயகர் நாகரிக அரசியலின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி, ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இரண்டாக பிளவுபட்டிருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி உட்பட்டோர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றனர். அப்போது பேசிய சி வி சண்முகம், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வியடைந்திருக்கின்றது. அதனை முழுமையாக ஒப்புக்கொள்கின்றோம். இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உள்ளனர் என்றும், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் ஆட்சிக்கு வாக்களித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக் கொள்கின்றது. இந்த நிலையில் கலந்தாலோசிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தோமோ அந்த கட்சியின் ஆதரவோடு தன்னை முதல்வராக தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள் என்று ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்தார். அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போய்விடும் என்றும், இது தவறு என்றும் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதனால் பெரும்பான்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாகவும், அதன்படி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தற்பொழுது இல்லை என்றும், மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்று வெற்றி பெற்று முதலமைச்சராக உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவருடைய ஆட்சியை ஆதரிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழுவின் தலைவராக எஸ் பி வேலுமணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். கொரோடாவாக விஜயபாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டி உள்ளது என்றும், மேலும் அனைவரின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சியை மேம்படுத்த எடப்பாடி பழனிசாமி விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவை கூட்டுவார் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: பெனிடயல் நரேஷயர் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. பாடலுக்கான இசையை வழங்கியிருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலை. ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் பற்றிய அறிவித்தலை தருகின்றோம். ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் என்டைய ஸ்டோ முழுவதிலும் 80% தள்ளுபடி விலையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிரடி தள்ளுபடி விலையில் நீங்களும் உங்களுக்கான ஆடை தெரிவுகளை வாங்குவதற்கு சிறந்த ஒரு பொழுதாக இந்த பொழுது அமைந்திருக்கின்றது. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி, சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% தள்ளுபடி சிறப்பு விலையில் கிடைக்கின்றன. மேலும் ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன், பிரைடல் ஹெங்காஸ், ஷல்வார் செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% தள்ளுபடி விலையில் கிடைக்கின்றன. அத்தோடு வெறும் $5 முதல் $15 வரையிலான விலையிலும் அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர், நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் பிரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷெர்வானி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 மார்க்கமன் லோரன்ஸ் அவென்யூவில், லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்றது ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ். யூனிட் 23 செல்லுங்கள். அங்கே இந்த மலை விலையில் உங்களுக்கான அத்தனை பொருட்களையும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 416-438-6568, 416-438-6568. ஏசியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். கனடாவை பொறுத்தவரையில் தற்பொழுது பொருளாதார பிரச்சினையை அதிகரித்து வருவது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருந்தாலும், தற்பொழுது கடன் சுமை என்று எடுத்துக்கொண்டால் கனடாவில் கடன் சுமை என்பது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 முதல் 3 மாதங்களில் 37,121 பேர் வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடிய பாதுகாப்பை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது 2009 பிறகு பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாக இருப்பதாக கனேடியன் அசோசியேஷன் ஆஃப் இன்சால்வென்சி கவுன்சிலிங் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஆண்டில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் சராசரியாக 17 கனேடியர்கள் இவ்வாறான வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடிய மனுவை தாக்கல் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் குடும்ப கடன் தொகை என்று எடுத்துக்கொண்டால் 2.6 trillion டாலராக உயர்ந்திருப்பதாக இந்த வீட்டு கடன் தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வீட்டு அடமான கடன் தவணையை செலுத்துவதில் பலர் தவறி வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சதவீதமும் 2021 பிறகு அதிகரித்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். வேலை இழப்பு, வாடகை உயர்வு மற்றும் எதிர்பாராத செலவுகள் பல குடும்பங்களை கடுமையான நிதி சுமைக்குள் தள்ளியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிதி நெருக்கடி என்பது பல துறைகளிலும் தற்பொழுது கண்கூடாக காணக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000
4: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

புத்தம்புது காலையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 7:25 நிமிடம். எங்கு பார்த்தாலும் இப்பொழுது பூக்கள் பூக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பகுதிகளில் இந்த மகரந்த தூள் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வசந்த காலத்தை பொறுத்தவரையில் இந்த மகரந்த தூளின் அளவு அபாயகரமான அளவுக்கு அதிகரித்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெவ்வேறு காலங்களில் பூக்கக்கூடிய மரங்கள் இந்த ஆண்டு ஒரே நேரத்தில் பூப்பதன் காரணமாக அலர்ஜி பாதிப்பு உள்ளவர்களுக்கு இது கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தும்மல், கண்கள் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் தீவிரமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை இன்னும் சில வாரங்களுக்கு தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர்.

நேரம் காலை 7:30. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதால் திட்டமிட்ட வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவும், வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு காவல் நிலையங்களுக்கும் அழைக்கப்படுவதாகவும் பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில தெரிவித்துள்ளார். காலியில் உள்ள டிக்ஷன் சந்தையில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்து காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு 11% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கையின் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினருக்கு பாரிய அடியாகும் என்று தேசிய தொழில் முனைவோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய நடன கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்த்தவுள்ள உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சி சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் 14 திகதி கொழும்பு காலிமுகத் திடலில் நடைபெறவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். போலி ஆவணங்களை சமர்ப்பித்து முறையற்ற வகையில் ராஜேந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் 25 திகதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளுக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 2050 ஆண்டுக்குள் 1800 ஜிகாவேட்டாக அதிகரிக்க இந்தியாவுக்கு அதிவேக மின் வழித்தடம் தேவை என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறையின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி கூறியிருக்கின்றார். 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் பெற நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். வெறிநாய்க்கடி வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மற்றும் கடிக்கும் தன்மை கொண்ட ஆக்ரோஷமான தெரு நாய்களை பராமரிப்பதற்காக பெருங்குடி பகுதியில் மாநகராட்சி சார்பில் தனிமைப்படுத்தல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நோய்களை குறைக்கவும் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்தவும் கியூபெக் அரசாங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் தடுப்பு சுகாதார பராமரிப்புக்காக 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான தொகையை செலவிட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள நகராட்சி காவல் படைகளுக்கு எதிராக துன்புறுத்தல், மிரட்டல் மற்றும் பாகுபாடு ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக கூட்டு வழக்கை தொடர்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் குழு இது ஒரு தொழிலாளர் பிரச்சினை அல்ல என்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதை ஏற்கும் என நம்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். எரிசக்தி கொள்கை முடிவுகளில் கனேடியர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகளவில் முன்னுரிமை அளித்து வருகின்றனர் என்றும், இதன் விளைவாக புதிய குழாய்வழி திட்டங்களுக்கான ஆதரவும் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்திருப்பதாகவும் அண்மைய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய வீரர்கள், விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறை காவலர்கள் பலஸ்தீன கைதிகள் கொடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாக எழுத்தாளரான நிக்கோலஸ் கிறிஸ்டா எழுதிய கட்டுரை வெளியானதைத் தொடர்ந்து த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கும் முக்கிய உலக வல்லரசுகளுக்கும் இடையே 2015 ஆண்டில் ஏற்பட்ட அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்றபோது இருந்ததை விட ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவது இப்பொழுது மிகவும் கடினமாக உள்ளது என்று முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு ஈரானிய ராணுவ விமானங்களை பாகிஸ்தானின் விமான தளத்தில் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் நிதி செயற்பாடுகளை முடக்குவதற்கு வழிவகுக்கும் தகவல்களை அளிப்பவர்களுக்கு 15 மில்லியன் டாலர் வரையிலான வெகுமதியை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். பொன்னின் மதிப்பு காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 இருந்து தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளுக்கே உங்கள் வியாபாரத்துக்கு தேவையான சில்வர் கோல்ட் கோயின்ஸ் பார் மற்றும் வாங்க விற்க நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் இவர்களுடைய சேவையாக உங்களுடைய நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட்கோ கோல்ட்
கோல்ட் ட்ரேடர்ஸ் சர்வை வழங்குகின்றது. எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 416-293-6262 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.

0: 7:39 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
4: வரலாற்றில் இன்றைய நாள் May 12 1952 அமெரிக்கா உலகின் முதல் நைட்ரஜன் குண்டை பரிசோதனை செய்தது. 1965 சோவியத் ஒன்றியத்தின் Luna 5 விண்கலம் சந்திரனில் மோதியது. 1973 எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் வீடு வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட்டது. 1981 ஐரிஷ் குடியரசு ராணுவத்தைச் சேர்ந்த தன்னார்வலர் பிரான்சிஸ் கியூயிஸ் சிறையில் உண்ணாநோன்பிருந்து இறந்தார். 1982 போர்த்துக்கலில் திருத்தந்தை 2 ஜோன் போலை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது.
0: வரலாற்றில் இன்றைய நாள். புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நிறுவனம் தற்பொழுது ஐரோப்பாவில் தனது கடல்சார் சேவைகளை விரிவாக்கும் நோக்கில் சுமார் 1.36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. 2027 இருந்து 2031 வரையிலான காலப்பகுதியில் இந்த முதலீடு மேற்கொள்ளப்பட இருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. தற்பொழுது 136 கப்பல்களை கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தின் கடற்படையை 2031 குள் 200 உயர்த்துவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஓஷனியரிங் இன்டர்நேஷனலுடன் சேர்ந்து அதானி போர்ட்ஸ் நிறுவனம் இணைந்து செயற்பட இருப்பதாக இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் வலுவாக செயற்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனம் தற்பொழுது ஐரோப்பிய சந்தையிலும் தனது சேவைகளை விரிவுபடுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் நிலவுகின்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் வணிக ஆபத்துக்களை குறைக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2026 நிதியாண்டில் அதானி போர்ட்ஸினுடைய கடல்சார் வணிக வருமானம் 134% உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கடல்சார் சேவைத் துறையில் இந்த நிறுவனம் 70% பங்கை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இதனுடைய தொடர்ந்து வருகிற எதிர்கால முதலீடு என்பது கடல்சார் துறையில் இந்த நிறுவனம் மேலும் வியாபிக்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது.

0: ஒலித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுபமா குழுவினர் பாடியது. பாடலுக்கான இசை இசைப்பியல் ARரகுமான். புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. அழையுங்கள் 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலின் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 to 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-9494 9053029494.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: 4166888840 4166888840
2: மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: சில கேள்விகள் தங்கள் தனியுரிமையை மீறுவதாக கூறி மறுப்பதால் தங்கள் சமூகங்களின் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்புமாறு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கனேடியர்களை கேட்டிருக்கின்றார். இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவம் தனிப்பட்ட விடயங்களில் தலையிடுவதாக அஞ்சி சில கனேடியர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். மேலும் கிழித்தறியப்பட்ட படிவங்கள் அல்லது அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்பவும் என குறிப்பிடப்பட்ட உரைகளின் படங்களை பதிவிட்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கிங்ஸ்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்க் ஹாட்சன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பிரதம மந்திரியால் தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கும் ஒரு செயல் அல்ல என்று கூறியிருக்கின்றார். ஒரு சமூகத்திற்கு எத்தனை பாடசாலைகள் தேவை, மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் எங்கு கட்டப்பட வேண்டும், ஒரு நகராட்சிக்கு எவ்வளவு மத்திய நிதி கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கனடா பயன்படுத்தக்கூடிய தரவுகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முறையால் தான் சேகரிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய ஆனால் அறிகுறிகள் இல்லாத நபர்களை பரிசோதிப்பது பயனுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று சுகாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹண்டா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் இருந்து பயணிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் உலகெங்கிலும் உள்ள பொது சுகாதார அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மாகாண சுகாதார அதிகாரியான டாக்டர் போனி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். நோயாளிகளுக்கு அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு சில வைரஸுகளுக்கான பரிசோதனைகள் பயனுள்ளதாக இருப்பதில்லை என்றும் ஹண்டா வைரஸின் அரிதான நிகழ்வுகளில் பரிசோதனைகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றன என்பது பற்றி அதிகம் தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கனடாவில் இந்த வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய 10 பேரில் யாருக்கேனும் அறிகுறிகள் தோன்றினால் அவர்களை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க சுகாதார அதிகாரிகள் தயாராக உள்ளனர் என்று ஹென்றி தெரிவித்தார். ஹண்டா வைரஸுகளுக்கு 2 வகையான ரத்த பரிசோதனைகள் உள்ளன என்றும், ஒன்று ஆன்டிபாடிகளை சோதிப்பது, மற்றொன்று PCR பரிசோதனை என்றும் அவர் கூறி இருக்கின்றார். ஒரு நோயாளிக்கு நோய் அறிகுறிகள் தோன்றும் வரை இந்த அரிதான வைரஸை சந்தேகிக்க மருத்துவர்கள் பொதுவாக எந்த காரணமும் இருக்காது என்பதனால் சுகாதார அதிகாரிகள் தனித்துவமான சூழ்நிலையில் உள்ளனர் என்று சசெச்வான் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி பிரைஸ் வோனர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மையின் காரணமாக எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் கடுமையாக சரிவை சந்தித்திருக்கின்றன. ஈரானுடனான போர் நிறுத்தம் உயிர்காக்கும் உறவில் உள்ளது என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்தும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்ததை அடுத்தும் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய அளவிலான ஸ்டாக்ஸ் 600 குறியீடு GMD 1.1% சரிந்து 605.79 புள்ளிகளாக இருந்தது. முக்கிய பிராந்திய சந்தைகளும் சரிவை சந்தித்திருக்கின்றன. லண்டனின் FTSE 100 மற்றும் ஜெர்மனியின் DAX ஆகிய இரண்டும் 1% மேல் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. 2023 October 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போதும் காசாவுக்கு அவர்கள் அழைத்துச் சென்ற பயணிய கைதிகளுக்கு எதிராகவும் திட்டமிட்ட பரவலான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக இஸ்ரேலிய சுதந்திர விசாரணை ஆணையகம் ஒன்று செவ்வாயன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகால சுதந்திர விசாரணைக்கு பிறகு பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையானது திட்டமிடப்பட்டதாகவும் பரவலானதாகவும் October 7 தாக்குதல்களுக்கு அதன் பின்விளைவுகளுக்கும் இன்றியமையாததாகவும் இருந்தது என்று குடிமையல் ஆணையகம் முடிவு செய்திருக்கின்றது என்று அந்த அமைப்பு தனது 300-பக்க அறிக்கையில் கூறியுள்ளது. பாலியல் வன்முறையின் முழு அளவை தீர்மானிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட முந்தைய விசாரணைகளின் அடிப்படையில் இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து விவாதிப்பதற்காக தென்கொரியா இன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட சர்வதேச பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கின்றது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையில் தென்கொரியாவால் இயக்கப்படும் சரக்கு கப்பல் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து சியோல் தனது மூலோபாய பதிலடியை மதிப்பீடு செய்து வருகின்ற வேளையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரம்சாலா விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL போட்டியில் 3 விக்கெட்டுகளினால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியுடன் 12 போட்டிகளில் 10 புள்ளிகளை பெற்று 7வது இடத்தில் இருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸின் இறுதி சுற்று வாய்ப்பு மற்ற அணிகளின் போட்டி முடிவுகளில் தங்கியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 210

0: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 j.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 416-700-2222 j.ca.

0: இடம்பெறுகின்றது. என்ட்ரிய ஸ்டோ முழுவதிலும் 80% வரை அதிரடி தள்ளுபடி விலைகளை தருகின்றது. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரி சில்க், சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% சிறப்பு தள்ளுபடி விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹெங்கா, ஷல்வா செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% தள்ளுபடி விலைகளில் அசத்தான தள்ளுபடி விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிளவுசஸ் வரும் $5 $15 வரை மட்டுமே. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர், நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் பிரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இலக்கம் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23 ஸ்காப்ரூ, மார்க்கமென் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்றது ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ். 416-438-6568 416-438-6568 ஏசியன்ஸ், தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம்
2: அடிச்சினம். பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: கஸ்டமர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
4: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்.
5: பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661 416-475-4661
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
8: 416-271-5992
9: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
11: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
11: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-7-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
12: சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
13: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
13: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
12: சுகந்தன் 416-540-6269.
13: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
14: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

சாய் அபியங்கர் மற்றும் ஸ்ருதி ஹசன் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர உற்சாகம் புத்தம் புது காலை. ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல்.

0: வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக நாங்கள் இந்திய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமாக உலகம் எதிர்பார்த்திருக்கின்ற அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன விஜயம் பற்றியும், தற்பொழுது ஹோமுஸ் நீரிணை தொடர்பாக இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஈரான் வைத்திருக்கின்ற திட்டங்கள், அதேபோன்று அமெரிக்கா முன்மொழிந்திருக்கின்ற திட்டங்கள் என்பன சமகாலத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. மாறி மாறி இந்த சமாதான திட்டத்தை அரங்கேற்றுவதில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா நினைக்கின்றது, தான் கையில் ஈரானுடைய அத்தனை வல்லமைகளையும் வைத்திருப்பதாக, அது வெளியுலகுக்கு அவ்வாறான விடயங்களைத்தான் காட்டிக்கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் டிரம்பினுடைய இந்த வார சீன பயணம் என்பது மிக முக்கியமாக முக்கியத்துவம் பெறுகின்றது. காரணம், அவர் சீனாவோடு சேர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுகுறித்த விடயங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், மிக முக்கியமான விடயமாக சீனா இந்த சமாதான திட்டத்தில் தானும் ஒரு பங்காளராக வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாகிஸ்தானோடு இணைந்து நடுநிலை வகிக்கக்கூடிய ஒரு நாடாக சீனா மாறக்கூடிய நிலை இருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனாவை தங்களுடைய எண்ணெயை வாங்குவதை ஒரு விருப்பாக கொண்ட நாடாகவும், அமெரிக்கா ஈரானிடமிருந்து வாங்கும் எண்ணெய்களை நிறுத்துவதற்கான முழுமுயற்சியை எடுக்கின்ற நாடாகவும் இந்த போர் ஆரம்பித்த ஒரு முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக அது வச்சிருந்தது. எனவே அதிலிருந்து அது மாறி நிச்சயமாக இந்த சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவு ஏற்படுத்துவதற்கு இந்த சமாதான காலத்தை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அதிவேகமாக இருக்கும். இங்கே நாங்கள் சில விடயங்களை தொட்டு செல்ல வேண்டும். குறிப்பாக டொனால்டு டிரம்ப் அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்த உடனேயே குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், சீனா தோளில் வைத்து ஏவும் விமான எதிர்ப்பு பீரங்கிகளை ஈரானிற்கு ஒரு கப்பல் மூலம் அனுப்ப இருக்கின்றது, அதனை அது நிற்பாட்ட வேண்டும் அல்லது சீனா இல்லை என்ற விளைவுகளை எதிர்பார்க்கும் என்று. இவ்வாறான மிரட்டல்கள் எல்லாம் விடப்பட்டதற்கு காரணம், இந்த ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை மறதளிப்பதற்காக அல்லது மறுசீரமைத்து தங்களுடைய எண்ணெயை வாங்குவதன் மூலம் தங்களுடைய US டாலர் சிஸ்டம் எனப்படுகின்ற அல்லது பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற தங்களுடைய பண பரிவர்த்தனையை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கு. இருந்த பொழுதிலும் கடந்த வாரம் பூட்டின் அவர்கள் மிகவும் ஒரு ரகசியமான செய்தியை வெளிக்கொண்டிருந்தார். என்னவென்று சொன்னால், இந்த பேச்சுக்களின் பொழுது தாங்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்களின் பொழுது அங்கே உள்ள செறிந்த அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தாங்கள் பாதுகாப்பாக வேறொரு நாட்டிற்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும், அதாவது ரஷ்யாவிற்கு கொண்டு செல்வதற்கு உதவுவதாகவும், அது குறித்து தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும், அதற்கு ஆரம்பத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சம்மதம் தெரிவித்திருந்த பொழுதும் அவை மறுத்துவிட்டன என்றும் இறுதியில். ஆனால் சீனா, ரஷ்யா, ஈரான் போன்றவை இந்த அணு உற்பத்தி விடயத்தில் தொடர்ந்து செயற்படும் என்று. எனவே இது அங்கே ஒரு நிலையை காட்டுகின்றது. என்னென்று சொன்னால், இந்த நிழல் தொடர்பாடல் என்பது ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை தாங்கள் 2015 ஆண்டில் கூட இந்த ஒபாமாவுடன் ஒப்பந்தம் எட்டப்பட்ட பொழுது தாங்கள் இவ்வாறான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாகவும் புட்டின் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த உலகம் என்பது ராஜதந்திர ரீதியில் மற்ற நாடுகளை ஒரு நிலைக்கு நம்ப வைத்துக் கொண்டு தங்களுடைய நோக்கங்கள் வேறு என்று மறுபக்கமாக தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்கின்றனர். இதில் இப்பொழுது இவருடைய விடயம் என்பது நிச்சயமாக இந்த இப்பொழுது இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். டொனால்டு டிரம்ப் அவர்கள் பயணிப்பதற்கு முன்பாக அங்கே ராணுவ கட்டுப்படுத்தல் அல்லது பில்டப் எனப்படுகின்ற பிரசன்னம் என்பது அதிகமாக்கப்படுகின்றது என்று. ஆனால் அதனைத்தான் இப்பொழுது ஹூமஸ் விடயத்தில் அமெரிக்கா கூட செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், USS அலாஸ்கா எனப்படுகின்ற ஏவுகணைகளை அல்லது அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீர்மூழ்கி அந்த பிரதேசத்துக்கு செல்வதை அமெரிக்கா பகிரங்கமாக தெரியப்படுத்தியது. நோமலாக வளமையாக இந்த இவ்வாறாக ஒரு ஒரு நீர்மூழ்கி செல்வதானால் அதனை தெரிவிப்பதில்லை. எனவே அங்கே இந்த மிரட்டல் குழலுடன் கூடிய ஒரு பயணம். அதே நேரம் ஈரான் கூட தங்களுடைய சிறு ரக நீர்மூழ்கிகளை நேற்றைய தினம் ஹோமஸ் கால்வாயில் காட்டியிருந்தன. ஹோமஸ் கால்வாய் என்பது மிகவும் ஆழம் குறைந்த ஒரு இடம். அவற்றால் இந்த பெரிய நீர்மூழ்கிகள் வர முடியாத பொழுதும் சிறிய நீர்மூழ்கிகளால் வர முடியும். எனவே இவர்கள் இப்பொழுது குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால், எங்களுடைய கப்பலுக்கு நீங்கள் தாக்கினால் உங்களை நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குவோம் என்பதற்காக அணு ஆயுதத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல். உண்மையிலேயே அணு ஆயுதம் என்பது விமானங்களில் இருந்து மேற்கொள்ளப்படுவதாக இருந்தாலும் அண்மைய இலக்குகளை அல்லது எதிர்பாராத வகையில் தாக்குவதற்காக இவ்வாறு இந்த நீர்மூழ்கியை பயன்படுத்தலாம். எனவே ஒரு பதட்டமான நிலையில் இந்த பயணம் இடம்பெறுகின்றது. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சொல்லிவிட்டார், அதாவது வந்து உயிர் ஊட்டலில், அதாவது லைஃப் சப்போர்ட், மேசிவ் லைஃப் சப்போர்ட், அதாவது இல்லை என்கின்ற உயிர் ஊட்டலில் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது இருக்கின்றது. இருதரப்பும் வெவ்வேறு விடயங்களைத்தான் அவர்கள் தந்ததை தான் வாசிக்கவே இல்லை என்று. என்றால் இவர்களுடைய எதிர்பார்ப்பு கூட, ஆனால் அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்காக சீனாவை சில வேளைகளில் இவர்கள் முயற்சித்தாலும் சீனாவுடைய எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இவர்கள் செல்கின்ற பாணியில் செல்லாமல் வேறு விடயங்களை செய்வதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த இயந்திர இலத்திரனியல் வாகனங்கள் சீனாவின் அல்லது இந்த தனி மனிதர்களை விட தானாக ஓடும் வாகனங்கள் போன்றவற்றை அமெரிக்க சந்தையில் கொண்டு வந்தால் அங்கே அமெரிக்காவில் உள்ள வாகனங்களின் விலை என்பது சுமார் 30% அல்லது இந்த வாகனங்கள் அமெரிக்க வாகனங்களை விட 30-35% குறைவாக கொண்டவை. அவ்வாறானவற்றையெல்லாம் சீனா நிச்சயமாக சந்தைப்படுத்த முயற்சிக்கும், ஆனால் அமெரிக்கா அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் என்றுதான் நினைக்கின்றேன். என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த சீன வாகனங்கள் உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்படுகின்றன. அவற்றில் எடுக்கப்படும் அந்த கேமராக்களில் எடுக்கப்படும் படங்களை சீனா தான் செய்முறைகள் மூலம் பார்க்கின்றது போன்ற சந்தேகங்களை கொண்டிருக்கின்றார்கள். இங்கே முக்கியமாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கனடா இப்பொழுது சீனாவிடம் இருந்து இலத்திரையில் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறான வாகனங்கள் அமெரிக்காவிற்கு புகக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி விரைவில் முன்வைக்கும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வாகனங்கள் அமெரிக்காவை உளவு பார்க்க உதவும் என்கின்ற பயம் அவர்களிடையே இருக்கின்றது. இவ்வாறாக ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இவருடைய விஜயம் இருக்கின்றது என்பது உண்மை.
0: ஆமாம், நீங்கள் இந்த மலிவு வாகனங்கள் பற்றிய விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அண்மையில் டெஸ்லா கூட தங்களுடைய அடுத்த தயாரிப்பாக விலை குறைந்த இலத்திரனியல் வாகனங்களை சந்தைக்கு கொண்டு வருவதாக அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றது. இவற்றை பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்கள் சாத்தியமாகக்கூடிய ஒன்றாகத்தான் மாறியிருக்கின்றன. இதே நேரத்தில் இப்பொழுது சீனாவும் பொருளாதார சுமை அதிகம் சுமக்கின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்றது. அங்கே உற்பத்தி துறை வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. ஆகவே ஹோமோஸ் நீரிணையினுடைய முக்கியத்துவம் என்று பல நாடுகளும் கூறுகின்ற கருத்தோடு சீனாவும் ஒத்துப்போகின்றது. ஆகவே அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் சீனா இருக்கின்றது. ஈரான் விடயத்தில் சீனா எவ்வாறு செயற்பட போகின்றது என்ற கேள்விகள் இருக்கின்றன. ஏற்கனவே ஆதரவு புலம் என்று சீனா தான் இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்ற நிலையில் அமெரிக்க பயணத்தின் போது சீனா இப்பொழுது முக்கிய திட்டமாக 5 அம்ச திட்டத்தை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே 14 அம்ச திட்டத்தை 2 நாடுகளும் அலசி ஆராய்ந்திருக்கின்ற நிலையில் அது சாத்தியப்படாத நிலையில் 5 அம்ச திட்டத்தை சீனா முன்வைக்கின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தில் இந்த 2 நாடுகளும் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
1: இல்லை, ஈரான் நிச்சயமாக அதற்கு ஆதரவாக இருக்கும். ஆனால் அமெரிக்கா தான் விரும்பிய இடத்திலிருந்து அல்லது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தான் கைப்பற்ற வேண்டும் என்கிற நிலையிலிருந்து அல்லது அது தன்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலிருந்து மாற்றமடையாது. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது என்ற உண்மை தெரிந்தும் அவர்கள் அவ்வாறு அணு ஆயுதம் செய்ய மாட்டார்கள் என்பது அறியப்பட்டதால் தான் அமெரிக்க உயர் அதிகாரிகள் ராஜினாமா செய்தார்கள். அதைவிட அமெரிக்க பிப்ரவரி 27 இந்த போர் தொடங்கி 28 நினைக்கின்றேன் இந்த போர் தொடங்குவதற்கு முதல் நாள் அமெரிக்காவின் 3 முக்கிய உயர் ராணுவ அதிகாரிகள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் போருக்கு செல்வதற்கு விருப்பமில்லை. எனவே அமெரிக்கா இப்பொழுது இந்த போர் ஆரம்பித்த போரை முடிப்பதற்காக எந்த வகையான விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வதற்கான நிலையில் இருந்தாலும் அங்கே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது இல்லை, நாங்கள் இதனையும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அடிமனதில் கொண்டதாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது அமெரிக்கா தோற்று போயிருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், தாங்களாகவே போர் நிறுத்தத்தை நீடிப்பதும் தாங்களாகவே ஈரான் மீதான மிரட்டல்களை விடுத்துக் கொண்டு அவர் அதனுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என்பதும் ஈரானின் கையை ஓங்க வைத்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில் சீனா கொடுக்கின்ற திட்டங்கள் சில வேளைகளில் ஆரோக்கியமான வகையில் அமையலாம் என்கின்ற பொழுதும் அதன் சந்தேகம், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு சந்தேகம் கொண்ட நாடு. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தான் ஏதோ ஒரு தேர்வு தூதரனாக தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன், அல்லது தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்ததாக அவர் இரவில் போடுகின்ற ட்வீட்டாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு நேரம் பொழுது இல்லாமல் அவர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் ஏதோ தான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவன், அல்லது தான் தான் இந்த உலகத்தின் ராஜா என்கின்ற நிலையில் உள்ளவர். அவ்வாறான மனப்பான்மை உள்ளவருக்கு இப்பொழுது ஒரு சம பங்கு இல்லாவிட்டாலும் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய தன்மை, தனது பிராந்தியத்திற்குள் வந்தால் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய தன்மை உள்ள நாடாக சீனா இருக்கின்றது. இங்கே சீனாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல உற்பத்தி துறை மற்றும் கட்டுமானத்துறை மற்றும் இந்த எரிபொருள் தேவை, இந்த மூன்று முக்கியமானவற்றிற்கும் இந்த எரிபொருள் தேவை என்பது நிச்சயமாக அமெரிக்காவை பொறுத்தவரையில் தங்கள் வழிக்கு சீனாவை கொண்டு வந்து மீண்டும் அது வெனிசுலாவில் இருந்து கொடுக்கலாம் அல்லது வேறு நாடுகளில் இருந்து அவ்வாறான ஒரு எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது பின்னடையாது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் போர் இல்லாவிட்டால் பொருளாதாரம் இல்லை என்கின்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய பணம் என்பது பெட்ரோ டாலர் எனப்படுகின்ற எண்ணெய் வர்த்தகத்தை தங்கி நிற்கின்ற அல்லது எண்ணெய் வர்த்தக மாற்றுக்கான பணமாகவே இருக்கின்ற காரணத்தால். எனவே இங்கே நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்பது சொல்ல முடியாது என்று சொன்னால் எந்த நேரமும் மாறக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டிற்கு சில வேளைகளில் ஈரான் செல்லலாம் என்றால் ஈரானின் பலம் அறியப்படாத ஒன்றாக இன்னும் இருக்கிறது என்றால் நேற்று அவர்கள் இந்த சிறு ஏவுக மன்னிக்கவும் சிறு நீர்மூழ்கி கப்பல்களை அல்லது தங்களுடைய அந்த நீர்மூழ்கி இந்த ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் பயணிக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல்களை அவர்கள் பிரசன்னப்படுத்தியதும் அமெரிக்கா தங்களுடைய அலாஸ்கா யுஎஸ்எஸ் அலாஸ்கா என்கின்ற அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை பகிரங்கமாக அறிவித்து அங்கே கொண்டு வருவதும் ஒரு பல பரீட்சையை தோற்றுவித்திருக்கின்றது. ஆனால் யார் முந்துகின்றார்கள் என்பதில் தான் விடயம் இருக்கின்றது. பேச்சுக்கள் மூலம் தீர வேண்டும் என்பதில் உலகம் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. அதனைத்தான் விளாடிமிர் புட்டின் கூட தங்களால் இவ்வாறு உதவ முடியும் ஆனால் தாங்கள் முயன்ற பொழுதும் முடியவில்லை என்கின்ற உண்மையை வெளிப்படையாக தெரிவித்திருப்பதற்கான காரணம் இப்பொழுது பார்த்தீர்கள். ஆனால் இந்த சர்வதேச நிலைப்பாடுகளில் உக்ரைன் விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவிற்கு எதிரான போருக்கு அமெரிக்கா தான் உதவி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இங்கே ஈரானுடனான அமெரிக்காவின் போருக்கு ரஷ்யா தன்னாலும் உதவ முடியும் என்று ஒரு சங்கீத பாசை மூலம் தகவலை தெரிவிக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் ராஜதந்திர வழிகளில் வெல்லக்கூடியதாக இந்த போர் முடிய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
0: இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்தியாவினுடைய செல்வாக்கு என்பது தற்பொழுது முன்னர் எதிர்பார்த்த ஒரு நிலையில் இல்லாத சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் கூட டொனால்டு ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து பங்கு சந்தைகள் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. மீண்டும் எண்ணெய் விலைகள் அதிகரிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்களை உற்று நோக்குகின்ற பொழுது ஐரோப்பா மற்றும் இந்தியாவினுடைய தன்மை என்பது சீனாவினுடைய மத்தியஸ்தம் வந்தால் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
1: இல்லை, அவர்களை பொறுத்தவரையில் அதிலிருந்து மீள்வதாக இருக்கும், மீள்வதற்கு உதவுவதாக இருக்கும். இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் அதாவது வந்து விரும்பியோ விரும்பாமலோ இடம்பெற்ற ஒரு விவகாரம் என்னவென்று சொன்னால் பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் தன்னை ஒரு நடுநிலை நாயகனாக முற்படுத்தியதோடு அந்த இப்பொழுது போர் உண்மையிலேயே அந்த இவர்களுக்கு இருவருக்கும் இடையேயான போர் நடந்து ஒரு வருடம் முடிவடைவது நேற்று முன்தினமாக இருக்க வேண்டும். இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த போரின் பொழுது முன்னிலை வகித்து சீனாவின் ஆயுதங்களை கொடுத்து இப்பொழுது ஒரு ஃபீல்டு மார்ஷல் என்கின்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்திருக்கின்றார். எனவே இந்தியாவும் அதாவது ஜெய்சங்கரும் காண இந்த இடங்களிலும் உலகப்பந்தில் பேசு பொருளாக இல்லை அல்லது மோடியும் பேசு பொருளாக இல்லை. இப்பொழுது பாகிஸ்தான் பிரதமரும் ராணுவ தளபதியும் தான் பேசு பொருளாக இருக்கின்றார்கள். இங்கே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. உலகிலேயே ஏற்கனவே நாங்கள் கவனித்தது போல உலகிலேயே ஒரே ஒரு நாடு சகல நாடுகளிடமிருந்தும் ஆயுதங்களை பெற்று பாவிப்பதாக இருந்தால் பாகிஸ்தான் ஈரானுடன் உறவு வைத்திருக்கின்றது, ரஷ்யாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, சீனாவுடன் உறவு வைத்திருக்கின்றது, அமெரிக்காவுடனும் உறவு வைத்திருக்கின்றது. சீனா கொடுத்த ஆயுதங்களை பாவித்துத்தான் இந்தியாவை அந்த ஆரம்பத்தில் போரில் வெல்லக்கூடியதாக இருந்தாலும் இந்தியா பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது இந்தியா என்பது தற்பொழுது தேங்கும் நிலையில், அதாவது வந்து வேறு நாடுகள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் மூலம் எரிபொருளின் விலை குறையும் இடத்து தனது பொருளாதாரத்தை தக்க வைக்கலாம் என்கின்ற நிலையில் ஐரோப்பாவை போலத்தான் விமான பரப்புகளை கூட கட்டுப்படுத்தப்பட அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய அல்லது எரிபொருளுக்காக தேங்கி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த மத்தியஸ்தம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உதவுகின்ற விடயமாகத்தான் இருக்கும். அவர்கள் வரவேற்பார்கள் என்றால் அவர்கள் தற்பொழுது இந்த பேசு பொருள் அரங்கிலிருந்து காணாமல் போன ஒரு தரப்பாக மாறி இருக்கின்றார்கள். அது ஒரு துரதிருஷ்டவசமான தற்காலிக சம்பவமாக நாங்கள் எடுக்கலாம்.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துண்மைக்கு. மீண்டும் விரிவாக மற்றும் ஒரு பொழுதிலே பேசுவோம்.
1: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன் mega sale.
3: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabavathi Ravindran.

CMR தமிழ் FM 101.3 செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் வைத்திய சேவை வழமைபோல் நடைபெறுவதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணையான குழுவில் இன்று முன்னிலையானார். தமிழகத்தில் உள்ள 717 மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஷென்யூன் நகரை குறிவைத்து போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதை அடுத்து தாம் காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்புத்துறையை தொடர்பு கொண்டதாக கனேடிய வெளிவிகாரத்துறை தெரிவித்துள்ளது. எந்தவொரு இலக்குகளோ அல்லது இறுதி நோக்கமோ இல்லாமல் சட்டவிரோதமான அதிக செலவுகளை ஏற்படுத்தும் ஒரு போருக்குள் அமெரிக்கர்களை இழுத்துச் செல்றதற்காக அமெரிக்க செனட்டர் சக் ஷூமர் டொனால்டு டிரம்பை கடுமையாக சாடியிருக்கின்றார். CMR தமிழ் FM 101.3 செய்திகள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன். மே 2 முதல் தமிழர்கள் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் எலைட் கோ கோல்டு. பொன்னின் மதிப்பு காலத்தால் அழியாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. தங்க வியாபாரிகளே, உங்கள் தங்க நகை வியாபாரத்திற்கு தேவையான சில்வர் கோல்ட் காயின்ஸ் பாஸ் வாங்கவும் விற்கவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் இவர்களுடைய சேவையாக உங்களுடைய தங்க நகைகளின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அழையுங்கள் 416-293-6262 4162-93-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.

0: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட். மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
4: வரலாற்றில் இன்றைய நாள்
5: May 12 2002 அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிமி கார்டர் கியூபாவுக்கு விஜயம் செய்தார். கியூபாவில் 1959 ஏற்பட்ட புரட்சியின் பின் அந்நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வைத்த ஒருவர் விஜயம் செய்தமை இதுவே முதல் தடவையாகும். 2007 பாகிஸ்தானின் கராச்சியில் ஏற்பட்ட வன்முறையில் சுமார் 50 பலியாகினர், 100 காயமடைந்தனர். 2008 சீனாவின் சிச்சுவான் பிராந்தியத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தினால் சுமார் 69,000 பலியாகினர். 2008 அமெரிக்காவில் போஸ்ட்வில் அயோவாவில் வேலை தளங்களில் மேற்கொண்ட பாரிய தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் 400 கைது செய்யப்பட்டனர்.
4: வரலாற்றில் இன்றைய நாள். இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக்
6: புத்தம் புதி காலை.
5: காலை நேர உற்சாகம், புத்தம் புது காலை கேட்டுக்கொண்டுகின்றீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைமெண்ட் வழங்கப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 800,000 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: டொரண்டோவின் தற்போதைய ஓப்பன்லை 5°C, சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய ஓப்பன்லை 13°C, குறைந்த ஓப்பன்லை 6°C. இன்று மாலை வேளையில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் 40% தென்படுகின்றன. நாளைய தினமும் மழைக்குரிய நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 16°C, குறைந்த வெப்பநிலை 7°C.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள். பிரதி
3: செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. நல்லூர் பின்வீதியில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுக்க இந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் வலம் பெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தகவலோடு நான் இன்றைய ஒலிபரப்பிலிருந்து விடைபெற இருக்கின்றேன். 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். இதே அலைவரிசையில் 9 மணி வரை பல் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.

ஷான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் புலட்டின் brought to you by ஷான் மீடியா. This part of the show is sponsored by Win Lifetime. क्या आप भी चाहते हैं एक्स्ट्रा इनकम? तो Win Lifetime लेकर आए हैं ट्रेडिंग विदाउट इन्वेस्टमेंट, बस 90 मिनट रोजाना. फ्री सेमिनार एवरी सैटरडे एट 1 PM इन मिसिसागा. लिमिटेड सीट्स बट अनलिमिटेड अपॉर्चुनिटीज. कॉल 905-206-1008 और विजिट winlifetime.com. மத்ராஸ் ரெஸ்டாரண்ட், ஸ்வாத் ஸ்வாக் ஆர் சவுத் கா தட்கா. ஃப்ரைடே, சாட்டர்டே ஆர் சண்டே என்ஜாய் கரே ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் அன்லிமிடெட் தாலி ஸ்டார்டிங் அட் ஓன்லி 20-26. அண்ட் KCDL கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப், லீகல் பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லேக்கர், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், செப்பரேட் சைட் என்ட்ரன்ஸ், ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் அஸ்பால்ட் பேவிங், ரீசர்ஃபிசிங் கான்கிரீட், இன்டர்லாக்கிங் அண்ட் மச் மோர். கால் 647-766-4335, 647-766-4335.

0: டாக்டர் நீல் கஜ்ஜர் அசோசியேட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ஸ், ஃபேமிலி டென்டிஸ்ட், கேரிங் ஃபார் ஆல் யோர் டென்டல் நீட்ஸ், எக்ஸெப்ட் கர் ரஹே ஹே பேஷண்ட்ஸ் ஜின்கே பாஸ் CDCP யானி கி கனேடியன் டென்டல் கேர் பிளான் ஹே. அகர் ஆப்னே யே பிளான் ரிசீவ் நஹி கியா ஹே ஆர் ஆப் எலிஜிபிள் ஹே தோ இஸ் பிளான் மே என்ரோல் ஹோனே கே லியே விசிட் கரே CDCP வெப்சைட். CDCP கி வெப்சைட் விசிட் கர்கே என்ரோல் ஹோ ஜாயியே ஆர் கான்டெக்ட் கீஜிய டாக்டர் நீல் கஜ்ஜர் அசோசியேட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கா. பேந்திர பாய்யோ ஆப்கி அப்பாயின்ட்மெண்ட் அபி சே புக் கர்வா லே 905-564-2021 905-564-2021 டாக்டர் நீல் கஜ்ஜர் அசோசியேட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆப்கே ஃபேமிலி டென்டிஸ்ட்.
1: अमेरिका का सब तो वड्डा माझा मालवा दुआबा वेडिंग स्टोर.
2: यहाँ से आपको ढाका चुन्नी मेहंदी जागो मिलनी और बारात से डोली तक का सारा सजावट का सामान भी मिलेगा. 30 Melanie Drive, Unit 9 and 10, Brampton. Telephone 905-799-9400.